நினைச்சுண்ட வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். டைகர் கா ஹொக்கு.

0: சார் ஆட்டோ வாங்க போறீங்க?
1: அதெல்லாம் இல்ல, 1 ஹவர் ஆட்டோ வருமா?
0: 24 ஹவர்ஸ் வரும். பாலிகிளினிக் மாதிரி எங்க போறோம்?
1: எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருந்தா போதும்.
0: இங்கேயே இருக்கணுமா? ஆனா நான் மீட்டர் போடுவேன் சார்.
1: போட்டுக்க. சரி, இந்த சைடு ஸ்கிரீன் எல்லாம் வேலை செய்யுமா?
0: எடுத்து விட்டா ஃபுல்லா மூடிக்கும்.
1: ஐயோ, அதான் எனக்கு வேணும்.
0: எது கேக்குறீங்க?
1: என் கூட ஒரு பேசஞ்சர் ஸ்டே பண்ணுவாங்க.
0: பேசஞ்சர் உள்ள ஸ்டே பண்ணுவாங்களா? யார் அந்த பேசஞ்சர்?
1: ஒரு நிமிஷம்,
0: அந்த பொண்ணு நீ என்னடா பண்ண போறீங்க உள்ள?
1: அது ஒண்ணு இல்ல, லாஜிக் எஜென்ட் போனா போலீஸ் தொல்ல.
0: அதுக்கு
1: சரி, சொகுசு பங்களா போலாம்னா இன்டர்நெட் மூலமா போலீஸ் புடிச்சிடறாங்க.
0: அதுக்கு
1: அதான் சிபன் பெஸ்டா இது உள்ள.
0: நீ லவ் பண்றதுக்கு ஆட்டோன லாட்ஜாரா? சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, பட் இது விட கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும். போன் ஃபேன்லாம் கூட இருக்கும், டபுள் பெட் எஃபெக்ட் கூட இருக்கும். அந்த இடம் உங்களுக்கு ஓகே?
2: ஐயோ சூப்பர், அந்த இடத்தை காட்டு.
0: காட்டுறேன்.
2: ஐ, பெட், ஸ்கிரீன், ஆ ஃபேன், ஓஹோ போனு, அடடா மல்லிகைப்பூ. ஆ சார், நீங்க சொன்ன எல்லா வசதியும் இருக்கு. இது என்ன வண்டி சார்?
0: எல்லாம் உனக்கு என்னடா கவலை?
1: எல்லாம் சரி, ரொம்ப கசகசன்னு இருக்கு. ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்கும்.
0: ஏசி தானே?
1: அதோ பார்.
3: ஐயோ, சொகுசு பங்களாக்கு போலாம் சொன்னே கேட்டியாயா?
1: சீப்பா இருக்கும் நினைச்சேன், இங்க சீப்பா இருக்கும் நினைச்சேன்.
3: இப்ப ஜீப் லைட் வந்து விட்டுட்டியா?

0: ஓகே அசன்ஸ் பாய் த பாய். புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகளை எழுதி குத்தனே, அத பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
1: மனப்பாடம் பண்ணிட்டேன்.
0: எங்க சொல்லு,
1: முதல்ல அவரை பேச சொல்லு.
0: அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங்,
2: நீங்க ஒரு கேன.
0: என்ன
1: பண்ற? அந்த இடத்தை நல்லா தொடச்சு தோணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும்.
0: ஐயோ, கான்ஸ்டபிளா போய் இன்ஸ்பெக்டர் ஆவறா? ஏகாம்பரம் அலர்ட் ஆயிக்கடா, அலர்ட் ஆயிக்க.
3: வெல்கம், தேங்க் யூ வெரி மச்.
0: ஸ்காட் சல்யூட்.
3: ஒரு உயர் அதிகாரி வரும்போது சல்யூட் எடுக்கணுங்கிற அறிவில.
0: எஸ் சார்.
3: சல்யூட் இன் யுவர் ரைட் ஹேண்ட்.
0: ரைட் சார்.
3: ஃபாலோ மீ. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இது வரைக்கும் நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே எப்படி இருக்க போறீங்கிறது தான் முக்கியம். ஓசியில டீ குடிக்கிறவங்க, வண்டி கடையில எச்சி பிரியாணி சாப்பிடுறவங்க, மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்றவங்க, எல்லாத்துக்கும் மேல பிச்சைக்கார கிட்ட பணம் புடிங்கி திங்கிறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்கணும். இதுவரைக்கும் ரவுடிங்களை பார்த்து நீங்க பயந்தது போதும், இனிமே ரவுடிங்க உங்களை பார்த்து பயப்படணும். அந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். இந்த ஊர்ல யார் யார் மேல என்னென்ன கேஸ் இருக்கு, டோட்டல் ரவுடிங்களோட லிஸ்ட், நாச்சியார் பொறுத்தன அத்தனை டீடைல்ஸ் இன்னும் 5 நிமிஷத்துல என்னுடைய டேபிள் மேல இருக்கணும். ஓகே
0: ஓகே சார்.
3: அத இந்த என்கவுண்டர் ஏகாம்பரம் கிட்ட கொடுத்துருங்க.
0: ஐயோ, கூப்பிடுறானே கூப்பிடுறானே, தனியா கூப்பிடுறானே. கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நிட்டுமா, இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான், என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. சார் மலை நல்லா இருக்கிய, மலை
3: மலை இல்ல மருத மலை. ஆமா, புதுசா வேலைக்கு வந்த போலீசுங்களா டீ வாங்கிட்டு வர சொல்றியாமே?
0: நோ சார், நான் ரொம்ப டீசன்ட்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார்.
3: ஏய், என்னைய வாங்கிட்டு வர சொல்லிருக்கல்ல நீ?
0: புள்ள புச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்?
3: ஏய், நீ என்ன நினைக்கிறங்கிறது எனக்கு தெரியும்.
0: தெரியுதா? தேங்க் யூ சார். சார், உங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தீங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு சேர்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்ற நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சார்.
3: வளராத, இந்த லெட்டர் கொண்டு போய் திவ்யா கிட்ட கொடுத்து.
0: சார், ஏற்கனவே போலீஸ்காரங்களை பூரா மாமா மாமான்னு மணிக்கூர் முறை சொல்றாங்க, இப்ப நீங்களே அதை கன்ஃபார்ம் பண்றீங்க சார். என்ன சார் நியாயம் இது?
3: ஏன் செய்ய மாட்டியா?
0: நோ சார், நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு எந்த கிறுக்கே சார் சொன்னா, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் இந்த ஏகாம்பரம் சின்சியரா சீரியஸா செய்வார் சார். வர சார்.
3: ஏகா
0: சார்,
3: செட் இன் பண்ண மட்டும் போதாது, நியாயமா
0: ஜிப்பும் போடணும் சார்.
3: முதல்ல ஜெட் போடணும்.
0: ஐயோ, தேங்க்யூ சார். சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், இந்த ஜட்டி மேட்ரு நமக்குள்ளே இருக்கட்டும் சார்.
3: அது நீ நடந்துக்கிற பொறுத்து இருக்கு.
0: முதல்ல கந்து வெட்டி காத்து கடனை வாங்கி நாலு ஜட்டியை வாங்கிடணும்.

0: அப்ப நீ எங்க கூட பெங்களூருக்கு வரலையா?
1: ஏனோ இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி இப்படி டீ கட்டஸ் பண்ணிட்டு இருக்க.
2: ரே நீங்க தானடா புது வேலை பெங்களூர் இன்டர்வியூன்னு போய் சொல்லுங்க. தண்ணி போட்டு வளர்த்துங்க.
3: ஆமா புது வேலை.
4: நீ சொல்றதும் கரெக்டாங்கண்ணா. புது வேலை பொது இடம். சரி சரி புது இடம். உங்க வைஃபையை மறந்துடணும்
3: பாத்துக்கோங்க.
2: என் பொண்டாட்டியை மறக்கிற எந்த வேலையும் எனக்கு வேணாம். அது செய்யறதா இருந்தா நான் கனடாவிலே இருந்து செஞ்சிருக்க மாட்டேன்னா. I'm going.
1: இரு ஏ சும்மா தலையிட்ட பாப்படுறோம். கன்ஃபியூஸ் ஆறல நீ வா மச்சான்.
0: குட்டி சரக்கு
2: குட்டி சரக்கு
0: ஏதோ ஆவட்டும். மன் ஃபார் தி ரோட்.
2: என்னடா சொல்றீங்க? இன்டர்வியூ போயிட்டு இருக்கோம். அங்க போய் வாய் கொளறது கேள்வி கேள்வி கேட்டாங்க.
0: ஏ அங்க என்ன கேள்வி? இன்ஃபேக்ட் பேச்சு கூட டைம் இருக்காதே. மூச்சு முட்டுமே.
2: ஏய் என்னடா சட்டை வைக்கற?
0: இதெல்லாம் போட்டு எப்படி எங்க இந்த மாதிரி பெனியன் பர்முடானா ஃப்ரீயா இருக்கு. அவ கவ கவ கவ கவ
2: இத அவுத்திட்டு நான் என்ன பண்றது? ஓகே பாவிங்களா இதான பிளான்.
5: ஆமா ஜாமி.
2: நான் வண்டில ஏறும் போதே நினைச்சேன் என்னமோ இடிக்குதே.
1: ஐயோ யோ யோ வாய் வலியா யோ வீட்டுல சொல்லிட்டுங்களா?
2: ஐயோ இரியா அவங்க எங்கிட்டே சொல்ல வீட்டுல எப்படியா சொல்லுவாங்க?
4: போகும்போது எங்க போறோம்னு கேக்கறேன்னு சொன்னேன் பாத்தியா? கெட்டது நடந்துருது.
1: ரெண்டு
6: கூலி மிச்சம் என்ன போறேன்னு
2: இது கூட்டம் குறவா வரும். இவனுக்கு பேச்சு சரியா வராது. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தானா பேச்சு நல்லா வரும். என்னடா ஆச்சு வண்டி?
1: ஆட்டோ போயிடுச்சு. அதை பிடிக்க டிரைவர் போயிட்டாரு. உங்களுக்கு ஒண்ணா வேற ஆட்டோ பிடிக்கட்டுமா?
6: வேற ஆட்டோ எதுக்கு? நீங்க எங்க போறீங்க?
1: பெங்களூர்.
6: ஆமா கான்பரன்ஸ் ஏற்காடு இல்ல. இவர் பெங்களூர் இருக்கிறார்.
1: அதுக்குதான் காலம் இருச்சது.
6: எல்லாரும் ஆத்துக்காரி கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்க. உங்களை தவிர
2: எனக்கு என் ஒய்ஃப் கிட்ட நான் போய் சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லுங்க?
1: நான் எப்படி சொல்ல முடியும்?
2: உங்களாலேயே சொல்ல முடியல. அப்புறம் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? தவிர நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டனால ரொம்ப தொலைவில் இருக்காங்க. சொன்னாலும் காதல் விழுகாது. ஆக நான் ஏதாவது சொல்லணும்னா நாலு பேர் சேர்த்து வைக்கணும். அந்த நாலு பேர் தான் இவங்க.
6: அஞ்சு பேர்
2: இல்லை என்ன சேர்க்காதுங்க. என் ஒய்ஃப் தானே பிரிஞ்சு போனதே.
6: அப்போ ஆறு பேர்.
5: ஆறாரு
6: நான் தான். உங்க ஒய்ஃபோட உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பெங்களூர் வரப்படாதா?
4: விடாது மாமா. வயசான காலத்தை ஏன் சிரமப்படுறீள்?
6: மாப்பிள நீங்க உள்ளுக்கு வரப்படாதீங்க. ஆத்துக்காரிட்ட ஒன்றும் சொல்லி கொடுத்துட மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கோ. நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம்.
1: சாரி மாமா கார்ல இடமே இல்ல.
6: இவ்வளவு பெரிய வண்டி தம்மாத்தோட இடம் கிடைக்காத. நீ கவலைப்படாதீங்க நான் பிடிச்சிக்கிறேன். வண்டியில ஏசி இருக்கோ
1: இருக்கு.
6: என்னதே நான் மாத்திரம் போயிட்டு இருக்கேன். நீங்க டாடா கட்டுறேன். எல்லாரும் அழைச்சிட்டு போற வாங்கோ. சின்ன வயசுல நானும் பிக்கிற அடிப்பேன். ரொம்ப நன்னா அடிப்பேன். இப்ப அடிச்சா வெறும் காத்தா வருது.
1: மாமா உங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, எங்கேன்னு சொன்னா இறக்கி விட்டுருவேன்.
6: விளையாடுறியா? ஆத்துக்காரியோட சேர்க்க வேணா?
2: யார் என்னையா? என் ஒய்ஃப் இப்ப பெங்களூர்லயே இல்ல.
6: இல்லையா? அப்புறம் ஏன் பெங்களூர் வரைக்கும் வந்தாள்?
1: உங்களை டிராப் எடுத்துக்குதான்.
2: உங்களை டிராப் பண்ணிட்டு பெங்களூரையும் தாண்டி டீப் இன்டீரியர் கர்நாடகால அது ஒரு கன்னடத்துல பேர் வரும். என்னடா அது? மலை மேல
1: செம்மன் குண்டி.
6: செம்மன் குண்டியா? அது சிக்மங்களூர் பக்கத்துல இருக்கு.
2: இருக்குது இல்ல?
6: ஆமா இதுவரைக்கும் சொல்லவே இல்ல.
2: அது தோணல.
6: தோணலையா?
2: உங்களுக்கு கேட்கணும்னு தோணல.
6: ஆத்துக்காரிய என்ன பண்றா?
2: அவ ஒண்ணும் பண்ணல பாவம். அவ பாட்டுக்கு
4: பாட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கா.
6: ஓ நன்னா பாடுவாளோ?
2: பாடுவாங்க ஆடுவாங்க.
6: ஓ பாடிண்டு ஆடுவாளோ?
2: அது மூச்சு வாங்கன்னு அது மட்டும் பண்றது இல்ல.
4: ஆமா விதா தோத்து வந்துருத்தோ இறங்கிடுங்க.
6: பொண்ணாத்துக்கு போய் புண்டகையாலே சாப்பிடுறேன். நேரா போடுங்க. அதான் கெப்பன் முடிக்கு போவோம்.
0: ஓகே, போட்டி பிடிங்க,
6: போட்டி திருப்பிடாதே.
5: ஓட்டு
6: பாய்.

0: இல்லையே பெரியவனே, ஓ தும்பி போட்டா பார்த்தானா என்ன சொல்றோம்?
1: பார்த்துட்டான்,
0: பிடிச்சிருக்காமா?
2: பொண்ணு ஓகே, பட் அந்த பொண்ணோட கேரக்டர் தெரியணும்ல.
0: கேரக்டரா? பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கா, நல்லவ, படிச்சவ, கை நிறைய சம்பாதிக்கிற, எல்லா பொருத்தமும் இருக்கு. என்ன கலர் தான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு.
2: அவ்வளவு அழகா இருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க.
3: ஏய் என்னடா வாய் நீளுது?
2: பின் என்னமா, அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுக்காக எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 40 வருஷம் வாழ்க்கைமா. அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும், என்னோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும். எதுவா இருந்தாலும் 1 or 2 days பேசிட்டு தான் என் மேரேஜ் லைஃப் டிசைட் பண்ண முடியும்.
0: நல்லா இருக்குடா, இப்ப பேசி பாக்கணும், அப்புறம் பழகி பாக்கணும், கொஞ்ச நாள் போனா குடும்பம் நடத்தி பாக்கணும்.
1: அதுல என்ன தப்பு இருக்குதுன்னு, எங்க அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள படுத்ததே கிடையாது. எங்க அம்மாவோட குறட்டத்தை தாங்க முடியாம ரெண்டு பேரும் டெய்லி மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்குறோம். எங்க அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க அம்மாவோட குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு எங்க ரெண்டு பேருக்கு எப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா?
4: அப்படியே கணேசா, இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு.
1: சமாளிப்பா, அது ஒண்ணு இல்லைங்கண்ணே. தும்மா அம்மா, நீ இங்க தான் இருக்கியா? ஒரு புலோவுல உண்மையெல்லாம் வந்துருச்சுமா.
4: வீட்டுக்கு
1: தானே வரணும். வா யமா, யமா சோத்திகத்துல வசத்த கசத்தை வச்சிடாத.

மப்பிள் அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: இப்ப நீ என்ன பண்ற? இந்த 5 ரூபாயை கொண்டு போறேன், இரு போய் அவட்ட வாங்க 4 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு மிச்சம் 1 ரூபாயை வாங்குற மாதிரி பேசி அவ ஹார்ட்ட டச் பண்ணிரு, உங்க கையை டச் பண்ணிரு.
1: இங்கிலீஷ் நல்லா பேசுறா,
0: அது ரொம்ப முக்கியம். போ போற.
2: ஹலோ, என்ன வேணும்?
1: கரெக்ட் பண்ணலாம்னு வந்தேன்.
2: என்னது
1: கரெக்ட் பண்ணலாம்னு வந்தேன்? ஐயோ, அதுவும் இல்ல, கணக்கை கரெக்ட் பண்ணலாம்னு வந்தேன். லோன் அமௌண்ட் 4 ரூபீஸ்.
2: ஹலோ, என்ன பண்றீங்க?
1: அது அது காசு உங்க பக்கம் தள்ளி வச்ச
2: 1 ரூபாய் இல்ல. ஸ்டாம்ப் வாங்கிக்கிறீங்களா?
1: பரவாயில்ல, கொடுங்க.
0: என்ன பண்றது? இப்ப நீயா ஸ்டாம்ப் வாங்கி ஓ முத்திரைய குத்துற?
1: முத்திரை உள்ளுக்குள்ள போஸ்ட் மேன்ல குத்துறா?
0: ஐயோ, படுத்துறானே படுத்துறானே. முத்திரைன்னு சொன்னது ஓ மேட்ட சொல்லுன்னு சொன்னப்பா. ஓ போடாத போ.
1: ஓகே,
0: இப்பவே கண்ணை கட்டுதே.
1: எங்க என்ன உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல?
0: இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான்.
1: நேத்து நான் பஸ்ல காசு இல்லாம தவிச்சப்ப நீங்க மட்டும்தான் எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க. அதுக்கு என்னங்க? ஒன் மினிட். என்னடா, எது கூப்பிட்ட?
0: கூப்பிட்டா?
1: நீதான் இப்படி கமான் கமான்
0: கமான் கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படி கண்டினியூ பண்ணு சொல்லப்பா.
1: சொதப்பிட்டான். நெக்ஸ்ட் என்ன
0: பண்ற? வீட்டுக்கு போவோம். லவ் லவ் இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஸ்டாம்ப் வாங்கி ஆரம்பி.
1: 1 ரூபாய் ஸ்டாம்ப் வச்சு என்னத்த பேசுறது?
0: பேச தெரியாதா?
3: இங்கிலாந்து
0: ஒரே ரூபாய் கூட
3: என்ன
1: பண்றது? இனிமேல்
0: ஐடியா சொல்றதா? என் பிரெயினுக்கு பெட்ரோல் போடணும்.

0: திருத்தணி முருகன், பழனி,
1: தைப்பூசம் வரப்போகுதுன்னா போதும். இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாம வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க, வசூல் பண்றதுக்கு.
2: ஏய் நிறுத்துடா, ஹாஃப் அன் அவர் இருக்கு.
0: எதுக்கு
2: இந்த டிரஸ் வாடகை டைம் முடியாதுக்கு?
0: ஐயோ இன்னும்

0: தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. ஏன் நிக்கணும்?
1: பாக்கத்தே வந்திருக்க முருகா.
0: உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல.
1: பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா.
0: அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சு இருக்கேன். சரி அருள் தர்றேன், முதல்ல உண்டியில காணிக்க போடு.
1: காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன்.
0: காட்டு காட்டு காட்டு.
1: பாட்டி, கொய்யா பழம் இருக்கா?
0: கொய்யாவா? நல்ல கனி நல்ல கனி, நடக்கட்டும்.
1: முருகா ஆ காட்டு.
0: ஆடி பாவியலா, நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பம் அவள இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொல்ல பாத்தீங்களடி.
2: இப்படி சாமி வச்சம் போட்டு ஊரு ஏமாத்திரியே, அதுக்குத்தான் இந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழப்பு வைக்கலாம்லடா.
0: கௌரவத்தை பத்தி நீ பேசாத. ஒருத்தி இங்க இருக்கா, இன்னொருத்தி எங்க?
1: அவ வேலுவோட மேக்னிஷியோ சினிமாக்கு போயிருக்கா.
0: இந்த பார், ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சரு, ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏற்கனவே இதெல்லாம் நான் கேக்குறேன் இல்லையா?
2: தப்பேலோட தருதல, உலகத்துல எல்லாமே ரெண்டுதான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பரப்புக்கு சாதி ரெண்டு, ஒண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி கூட ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு?
3: சபா இப்பவே கண்ண கட்டுது.

0: இன்டர்வியூ போனும், ஆட்டோ வருமா?
1: ஆட்டோ மட்டும் வராது, கூட நானும் வருவேன்.
0: ஓவர் நக்கல் பர்ச்சியா இருக்கிற.
1: சரி, எங்க போனோம்?
0: மவுண்ட் ரோடுக்கு தான்.
1: கிண்டினா தான் வருவேன்.
0: இந்த மாதிரிலாம் பேசுறா இந்த ஏரியா எஸ்ஐட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்.
1: ஆட்டோ அவரோட தான், அந்த பர்மிட் எல்லாம் ஓடுது. சரி, பார்த்தா பாமாகுது, வந்து குந்து.
2: தேங்க்யூ சார்.
1: லக்கேஜ் கிதா?
3: நானும் என் படிப்பும் தான் லக்கேஜ்.
1: பேஸ் லக்கேஜ் போப்போ. வாரத்துக்கு 80 ரூபா, மீட்டர் மேல 10 ரூபா கூட.
0: மேலயா? என் சைட்ல வச்சு எடுத்துக்க மாட்டியா?
1: சரி, 90 ரூபா சேஞ்சா இருக்கா?
0: பின்னாடி லாரில வருது, வண்டி அடியா? ஓவர் பேச்சா இருக்குது. சைன் கியூ பை காஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு டான் கியூ.
1: நோ மென்ஷன் சார்.
0: டான் கியூ?
1: நோ மென்ஷன் சார்.
0: நோ மென்ஷனா? இது தேங்க் யூ இல்லையா? டான் கியூ ஃபார்முலா.
1: ஃபார்முலாவா? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy. அது மாதிரி தான் இது. சரி, டென்ஷன் ஆகாத, வந்து குந்து. நானே பிஎஸ்சி பிச்சிச்சு.
0: எனக்கு எல்லாமே பிச்சிக்குச்சு. பிஎஸ்சி ஆட்டோ ஓட்டுதான். கமாரா தேஷ், ஏன் இப்படி ஆச்சு? இத கொஞ்சம் மூடிக்கிறோம்பா.
1: அதை எதுக்கு எழுது விட்டா? மழை பெய்யுது.
0: என்னைக்கியா மெட்ராஸ்ல மழை பெஞ்சிருக்குது? தேங்கி நிக்கிற சேர சிட்டி பஸ் மேல வாரி அடிப்பான். ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துருக்கவன் வெத்தலை எச்சிய காரி மூஞ்சி மேல துப்புவான். நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன், இந்த வாட்டி மிஸ் பண்ணவே மாட்டேன். அதான் சேஃப்டிக்கு இறக்கி விட்டுக்கிறேன். நீ வண்டி ஏடுறா. ஃப்ரண்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லாட்டி ஐன்ஸ்டீன் ஃபார்முலா சொல்லி என்னைய டென்ஷன் பண்ணுவேன். என்ன அதுக்குள்ள ஆட்டோ நின்றுச்சு? ஏன்பா, மவுண்ட் ரோடு வந்துருச்சு?
1: இல்ல சார், எனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு.
0: கரும சீக்கிரம் போய் இருந்துச்சு வா.
4: கிடையாது.

0: என்னடா என்ன எதுக்காக உள்ள வச்சிருக்கீங்க?
1: நீ பப்ளிக்க டார்ச்சர் பண்ணி பிச்சை எடுத்து குட்டுறதுக்காக நான் உன்ன உள்ள வச்சிருக்கேன்.
0: சரி சரி, எத்தனை நாள் வேணாலும் என்ன உள்ள வச்சிருக்கீங்க, ஆனா மரியாதை என்கிட்ட புடிங்க, காசு கொடுத்துருங்க.
1: அத செலவு பண்ணிட்டேன்.
2: ஏட்டையா, பிச்சைக்கார கிட்டேயுமா திருப்பி கொடுத்துருங்க.
1: இருந்தா தரமாட்டானா, உண்மையிலே செலவு பண்ணிட்டேயா, தூண்டி விடாத. சரா, உங்க அம்மா அப்பா எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க?
0: அவங்க எப்படி பண்ண உனக்குனியா? மரியாதை என்கிட்ட புடிங்க, காசு கொடுத்துறியா?
1: ஒரு திருட்டு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்.
3: ரயில்வே டிராக்ல ஒரு பாடி அடிபட்டு தலை தனியா முண்டம் தனியா கிடக்குதான், போய் காவலுக்கு இருக்கு போங்க.
0: இன்ஸ்பெக்டரையா,
3: என்னடா
0: இந்த ஏட்டையா, என் காசை புடிஞ்சு வச்சிருக்காரு, வாங்கி கொடுங்க.
3: போயும் போயும் ஒரு பிச்சைக்காரன்ட்ட வசூல் பண்ணி தின்னு இருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா.
1: ஐயா, நேத்து இடியாப்பமும் பாயா வந்திருந்தீங்களே.
3: ஆமா,
1: நல்லா இருந்துச்சா?
3: சூப்பரா இருந்துச்சு.
1: அது அவன் பிச்சை எடுத்த காசுதான்.
3: போலீஸ்காரன்
0: மேலயும்
3: போங்க.

0: உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி
1: மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திரை கட்டிருக்கேன்?
2: கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரா சிரிப்பார்கள், கை கொட்டி சிரிப்பார்.
3: நிறுத்துங்க நிறுத்துங்க, கல்யாணம் ஆகாமே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை இன்னைக்கே முடிச்சுக்கிறேன். என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்.
4: What's your problem?
3: No marriage.
4: No marriage?
3: Yes.
4: What's your name?
3: Kalyana Sundaram.
4: Kalyana Sundaram. Kalyana Mangale. Do you want to marry me?
3: Okay. Ayya na thali kuduvle. Na enna pannuve?
4: I have a wedding ring.
5: Don't touch her. Hey Maria, what is happening?
3: இவங்கள யாரமா? உன்னோட சொந்தக்காரங்களா?
4: No no no no no no. All are my husbands.
3: Husband ah? மொத்தம் எத்தனை பேரு?
4: மொத்தம் 11. பாடி பெட்ரோல் போயிருக்காங்க. இடுங்க பேலன்ஸ்.
3: பேலன்ஸ் ஆ? அடி பாவி, இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல இருக்கு. இங்க ஏமாட்டனா? சரி பாயிண்ட் போகுது. கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒருத்தையும் ஒத்துக்கல, ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே. வா மோல பசங்க நடத்திடும். என்னடா வெள்ளக்காரங்க வரைக்கும் அடிக்கிறீங்க நீங்க?
5: Today is my quota.
3: உன் கோட்டாவா? அப்ப என் கோட்டா?
5: Wait. Your quota next year March 15.
6: Let's go. Let's go. Let's go. Let's go. Let's go.

0: ஜப்பான் பார்ட்டிக்கார 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன். நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன்.
1: 45 லட்சம் கூட முடிச்சிருக்கமாமா. 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும், கஸ்டமர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும். பிசினஸ் ட்ரெண்ட் தெரியாம பேசுறீங்களா?
0: சாரி மாப்ள.
1: அந்த கான்ட்ராக்ட் அந்த கலிபோர்னியா ஃபைல் அதான் அக்கல்ல வச்சுக்கிறதுக்கான கொடுத்துருக்கேன். இதோட ஒர்த் என்ன தெரியுமா உனக்கு?
2: 1 கோடிங்க.
0: யோ, 20 தடவை சொல்லியா? 20 கோடி ரூபா.
1: ஆளா ஐயா, அதை விடுங்க மாமா. ஐயா, இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பா வந்து கொடுத்துக்கலாம்ல? இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குருதாஸ் மேனட்டி பேசிருந்தல அப்ப கொடுத்துக்கலாம்ல?
0: வெய்ஜி வெய்ஜி, குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃப்ளைட் லேட் ஆட்டாங்க.
1: ஹலோ ஹாஜி, ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக்.
3: நெக்ஸ்ட் வீக் தும் பதவி கோ. யா, ஓகே ஓகே, ஐ வில் திங்க்.
1: யோ, என்ன அடுத்த வாரம் அவன் பதவியே போயிரு சொல்றா? இதுவே டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும் சொல்றது. பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டிய சொல்றது?
4: எப்பா சாமி, போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு, அடிச்சு அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்கல. ஊம படம் பார்த்த எஃபெக்ட் சாமி. மாப்பிள்ள, 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாள்கார குர்க்கா காலையிலதான் கரெக்டா சோழி பார்த்தா. ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட், அது பத்தாவது வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட். அட, அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட், இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா. ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேச மங்களா தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரன நம்பாதே நம்பாதே, வில்லங்கம் புடிச்சவன், என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ?
2: மாப்பிள, என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த எழவுதான். அம்மா, அப்படி ஒரு ஓரமா படுத்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொதல் பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டாக கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ் தொன்று கூறுதம்மா. கான்வென்ட் பிள்ளைகள் போல் வந்த முயல்கள்.

மேடில்லாமல் ஒரு எழுத்தில்லாமல் விழி பாடல் ஆயிரம் பாட, ஒரு கிளையில்லாமல் பசும் இலையில்லாமல் வண்ணப்பூ மலர்ந்ததோ ஆட, இடையில் பாதி நடையில் பாதி கொஞ்ச இதழி மோரம் மதுவில் சாரம் நெஞ்ச.

வாழும் காலமெனும் நூறு ஆண்டுகளும் ஏழை காதலன் நெஞ்சம் ஒரு சீத கமலம் என சிரித்து நடக்கும் இவள் பாத கமலங்களில் தஞ்சம். உனது பாதை எனது பார்வை செல்ல உருகும் நேரம் விரகம் என்ன சொல்ல.

0: போலீஸ் எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரே வழி நாமளே போலீஸா மாறுறதுதான். இனி யாராலும் என்ன கண்டுபிடிக்க முடியாது.
1: தண்ணீர் தண்ணீர்னு எழுதியிருக்காங்களே, தண்ணீர் பிரச்சனையை கண்ணீருடன் சொன்ன திரை காவியம். அட பசங்களா, என் கண்ணீருக்கு காரணமே இந்த தண்ணீர் தானடா. அதனாலதானடா எல்லாரும் பார்த்த டைட்டானிக் படத்தை கூட நான் பார்க்கல.
0: இனி தண்ணீர் தண்ணீர்ங்கிற எழுத்த கூட நான் பார்க்க விரும்பல.
1: கிழிச்சிடுற இந்த போஸ்டர், கட்டி விடுற இந்த கட்டி. என்னங்கடா இது? பானை, பைப்பு, அடுப்பு, வெள்ளச்சாராயம்.
2: டேய் போலீஸ்ரா, ஓடுங்கடா, ஓடுங்கடா.
1: ஓடாதீங்க தோழர்களே, நான் ஒரிஜினல் போலீஸ் இல்ல, டூப்ளிகேட் போலீஸ்.
2: ஏண்டா எங்களை என்ன கோமாளி நினைச்சியா? எங்க போஸ்டர் தட்டி கிழிச்சு எதுக்கா எங்களை பயமுறுத்துற?
1: மீச, எனக்கு கம்ப்யூட்டர் ஜோசியத்துல தண்ணீர்ல கண்டம்னு சொன்னானா, இங்க வந்து பார்த்தா தண்ணீர் தண்ணீர்னு ரெண்டு வாட்டி எழுதிருந்துச்சா, எனக்கு ரெண்டு கண்டம் இருக்கும்னு பயந்து டர்ன்னு போஸ்டர் கிழிச்சிட்டேன்.
2: உனக்கு கம்மா தண்ணீர்ல தான்டா கண்டம், காய்ச்சல நில இல்ல. இந்த ஏதம் அடி குடி.
1: என்ன சரக்குடா இது, அச்ச உன்னை கப்புனு தூக்க வேண்டாமாடா.
0: என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க? உன்னையும் போலீஸ் துரத்துதா?
3: வேண்டா, கள்ளச்சாராயம் விக்கிறதே தப்பு, நீ எங்க டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ் போட்டு எங்களே கவலைப்படுத்துறியா?
1: இன்ஸ்பெக்டர் சார், என்ன மன்னிச்சிருங்க சார், எனக்கு எல்லாமே இறங்கி போச்சு. நான் சத்தியமா கள்ளச்சாராயம் காய்ச்சல சார், எனக்கு கம்பல் பண்ணி ஊத்தி விட்டாடுங்க சார்.
3: என்னடா கேனோட தண்ணி அடிச்சுட்டு கம்பல் பண்றாங்கன்னு கதை அளக்குறியா?
1: அடிக்காதீங்க சார். ஏன் சார் முட்டியில அடிச்சுட்டு நடறானா? எப்படி சார் நடக்க முடியும்? இந்த பாருங்க, இந்த கெட்ட பழக்கத்தை நிப்பாட்டுங்க, கூட்டு போங்க இப்போ.
2: அடே
1: குடிமகன்களா, தண்ணீர பிரச்சனை, கடைசியில இந்த தண்ணீரை பிரச்சனையா?

0: 말이야.
1: தம்பி,
2: உங்க அப்பா என் வீட்டு பக்கம் வந்திருக்காரா?
1: இல்ல,
2: எங்க அப்பா உன் வீட்டு பக்கம் வந்திருக்காரா?
1: இல்ல.
2: பின்ன என்ன முறையில என்ன பார்த்து தம்பிக்கிற?
1: ஒரு பாசத்துல.
2: பாசம் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். என்ன விஷயம்?
1: காலையில இருந்து அடிச்சு அடிச்சு கையெல்லாம் காய்ச்சி போயிருச்சு. அரை குடந்தையா நிறைஞ்சிருக்கு. நீங்க கொஞ்சம் அடிச்சு குடத்தை நிறைச்சு கொடுங்க.
2: வேண்டாமா, எனக்கு தண்ணினால கொஞ்சம் அலர்ஜி. வேற ஆள பாரு.
1: தம்பி,
2: மறுபடியும் தம்பி தம்பின்னு பாசத்துல நெஞ்ச நக்கிறியே. சரி சரி, ஓகே, இந்த ஒரு குடம் தானே.
1: இன்னொரு சின்ன குண்டா,
2: அதோட நிப்பாட்டிக்க. நான் கச்சேரிக்கு போகணும்.
1: சரி,
2: தண்ணில என்ன பிரச்சனை? அப்படின்னா கூட ஆறு, குளம், கடல், இப்படிதான் வரும். பைப்பு தண்ணி பச்சை குழந்த மாதிரி. என்னங்கடா இது? பைப்பு தண்ணில திடீர்னு பேப்பர் வருது. இன்னும் 10 நிமிடத்துக்கு பிறகு தண்ணீர் நிறுத்தப்படும். இப்படிக்கு கார்பரேஷன். ஆஹா, நம்ம கார்பரேஷன் சூப்பரா வேலை செய்யுதே. அடிபம்பிலேயே அவசர தகவல் அனுப்புறாங்களே. ஓகே, 10 நிமிஷம் தானே, அதுக்குள்ள அடிச்சிடுற.
1: சிவகாமியா?
2: சிவகாமி கம்ப்யூட்டர் சித்து விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சே.
1: ஏய்யா, ரெண்டு குடம் தண்ணி அடிச்சு குடு, கையெல்லாம் வலிக்குதுன்னு மாட்டம் விட்டு போயிட்ட. முன்ன பின்ன தெரியாத இந்த தம்பி ஏற்கனவே ஒரு குடத்தை அடிச்சு குடுத்துட்டு இந்த குண்டாவ வேற ரொப்பிக்கிட்டு இருக்கு. இந்த புள்ள ஆம்பளையா இல்ல நீ ஆம்பளையா?
3: ஏண்டா, எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இவா என்ன பார்த்து ஆம்பளையான்னு கேட்டதே இல்ல. பாத்ரூமடா பாத்ரூமடா, நீ ஆம்பளையா நான் ஆம்பளையா?
2: ஏன் என்ன அடிக்கிறீங்க மாமா?
3: என்னது மாமாவா?
2: அவங்க அக்கா அண்ணா. நீங்க எனக்கு மாமா தானே மாமா?
3: ஏண்டா என்ன கேவலப்படுத்துறதும் இல்லாம முறை வச்சு வர கூப்பிடுறியா? இன்னைக்கு நான் உன்ன பிறக்கறத இவ பாக்கணும்.
2: நமக்கு தண்ணியில கண்ட மாதிரி இந்த ஆளுக்கு நெருப்புல கண்டம் போல இருக்கு. கரியிட்டானே
1: என் சிங்கத்தை தீயில தள்ளி மூஞ்சிய புசுக்கி போட்டானே.
2: அடி பாவி, இப்பதான் ஆம்பளையான்னு கேட்ட, தீயில விழுந்த உடனே சிங்கம் ரேடி. உன் சிங்கத்தை நான் தீயில தள்ளல சிஸ்டர், அதுவா போய் தீயில விழுந்து புரண்டு கறி பூனை மாதிரி ஆயிடுச்சு.
3: இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா
2: சிவராமி.

0: ஒரு நிமிஷம், இவர் உங்களுக்கு ஒரே பையனாமா?
1: ஆமாப்பா.
0: அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் உள்ள போங்க.
2: நீங்க போங்க. நான் வர
0: பயப்படாதீங்க, ஒன்னும் பண்ண மாட்டேன். போங்க. எங்க இந்த பக்கம்
2: சாப்பிடுறதுக்கு?
0: ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?
2: கிளம்பிடுதா.
0: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதா?
2: போயிருவேன்.
0: வெக்கமா இல்ல?
2: இல்ல.
0: பேசிக்கிட்டு இருக்கும் போதே நடக்கிற
2: போறதுக்கு தான்.
0: அப்ப போய்தான் ஆகணுமா?
2: ஆமா.
0: வேற வழியே இல்லையா?
2: இதான் இந்த வழி இருக்கு.
0: நக்கலு. பேச்செல்லாம் பவ்யமா இருக்க, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
2: இது அப்படிதான்.
0: அதையும் மீறி உன்னை தடுத்தா
2: கொலை பண்ணிடுவேன்.
0: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே.
2: என்னடா
0: இல்ல, நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாரு.
2: தெரியும் போடாடே.

முடிச்சிடலாமா?

0: எருமை மாடு ரெட் சிக்னல் போட்டுக்கல
1: இல்ல சார், ஒரு சின்ன கேப்ல
0: கேப் கிடைச்ச புந்துறதா? அந்த கேப்ல போய் சேர்ந்துட்டா நல்லட பொழிச்சிடணும்.
1: இல்ல சார்,
0: பேசுன பல்ல உடைச்சுவாங்க, பிச்சனை முடி முறை பேந்துரும். கட்டி வர்ற துண்டா விடுறா
1: ஒரு
0: பல்ல கிழமை உடைச்சான்.
1: என்ன நடு ரோட்ல உட்கார்ந்து இருக்க? அப்பா வாப்பா வாப்பா வடிவேலு, நல்ல நேரம் பத்தாயிரம் வந்திருக்க. கடவுளா பார்த்தா உனக்கு அனுப்பி வச்சிருக்கான். இந்த ரோட கிராஸ் பண்ணது ஒரு குத்தமா அப்படின்னு என்னை பிடிச்சி உட்கார வச்சிருக்காரு. நீ தாப்பா என்ன காப்பாத்தணும். உன்னைய நீதான் பெரிய தாளா வச்ச. அது எங்க ஊர்லப்பா? இந்த ஊர்ல நீ தானே சாதாரண ஆளா? நீ பரமசிவன் கழுத்துல இருக்க பாம்பு மாறிப்பா. ஆஹா, ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே. நம்ம பவரை காட்டிட வேண்டிதான். ஹலோ, அவனை ரிலீஸ் பண்ணுங்க.
0: நீ யாரு?
1: யாரா? பகவதி தெரியுமா?
0: தெரியும்.
1: சின்ன பகவதி
0: தெரியாது?
1: தெரியாதா? அவன் வெளியே வரமாட்டான், வந்தா போட்டு தள்ளாம போ மாட்டான்.
0: யார் அந்த நாதாரி?
1: மரியாதையா பேசியா? நான் தான் அந்த சின்ன பகவதி.
0: நீங்க என்னது?
1: பயம் இருக்கட்டும்.
0: போலீஸ்காரன் எப்படி கூடுவ
1: சார்னு?
0: டேய் நீ போடா.
1: சரி அப்பா. சின்ன பகவதி, ஓ பவரை காட்டிட்டப்பா. நீ தாதாங்கிற நிரூபிச்சிட்ட
0: பவரா
1: சார்?
2: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணைய வச்சிருக்க?
1: எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கான்.
0: உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான்.
1: இந்த பாருங்க அனாவசியமே எங்க அம்மா வீட்டுல வம்பு கிளிக்காதீங்க. ஆமா
0: பேனு குத்தி குத்தி என் விரல் குட்டியா போச்சு.
2: மயில்சாமி
0: யார் அவன் கடங்கார?
2: கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி மயில்சாமி பொண்டாட்டி நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க, கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாராயிருங்க.
1: எங்களுக்கு பேரே சொல்லிருதா மச்சா?
0: அது நானு.
2: இந்தாங்க இந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க. இந்தாமா நானு பாஸ்போர்ட்டு டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏற்றி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனிசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு பாரு, அவர் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவாரு. என்ன
0: யோ ஏரோப்ளான்ல சனலோரமா டிக்கெட் போட சொல்லி ஏச்சி
1: துப்புனா?
0: துப்புனாங்க
2: உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம் நார போகுது எக்ஸ்போ.
1: அவன்
0: சப்பான்ல போய்தான் நார போதுனா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: Give me one touch, yeah. Give me two touch.

0: எப்ப ஒரு சோடா கொடுப்பா. என்ன கடையில் யாரு எங்க கடைய போட்டு எங்க போடாங்க?
1: எக்ஸ்கியூஸ் மீ,
0: யாரு?
1: சாரி ஃபார் தி டிசப்பாயின்ட்.
0: யாத்தி
1: சார் சார் சார் சார் பயப்படாதீங்க சார், இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு, அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்
0: சார்? ஆமா, அங்க இருந்து எப்படி இங்க வந்த?
1: சிட்டில இருக்கிற சலூன் ஷாப் வித்துட்டு இந்த ஊர்ல வந்து கடை வச்சிருக்கேன் சார். இந்த கடைக்கு நான் தான் ஓனர்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: எங்க கொஞ்சம் திரும்ப
1: சார், சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு, நம்புங்க சார்.
0: சரி, ஆச்சு. அஞ்சு வருஷத்துக்குள்ள மாறுது, மனுஷன் மூணு செகண்ட் குறுக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் சகஜம்டா.
1: இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல
0: முடியுமா? என்ன மறுபடியும் அட்ரஸ் குடுக்குற?
1: நான் தான் சொன்னேன் நம்புங்க சார், தெளிவா இருக்கு சார்.
0: எப்பா
1: நம்புங்க சார்.
0: டார்ச் புஷ், வெள்ளை மாளிகை, வாஷிங்டன், அமெரிக்கா,
1: யுஎஸ்ஏ.
2: ஐயா, நல்ல வேலை வந்து என்ன காப்பாத்தீங்க ஐயா. இந்த அட்ரஸ கேட்டுதான் உள்ள போட்டு என்ன கொலையா கொண்டுகிட்டு இருக்க ஐயா.
0: ஆமா, நீ யாரு?
2: நான் தாயா இந்த கடை ஓனர்.
0: இதையாட்டா முதலே சொல்லல?
2: அது எங்கயா சொல்ல விட்டான்? அவன் காலை என் கழுத்து மேல வச்சு மிதிச்சுக்கிட்டே இருந்தா ஐயா. ஐயா, சீக்கிரம் அந்த அட்ரஸ சொல்லி விடுங்க ஐயா, போய் தொலையட்டும்.
1: சொல்லு,
0: இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ.
1: அட்ரஸ சொல்ற?
0: அப்பா, அது அதே இடத்துலதான் இருக்கு ராஜா.
1: அது எனக்கு தெரியாதா?
0: தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டேதான் கேக்குறாரு.
1: பொறுப்புக்கா, பொறுப்புக்கடா உனக்கு. அமெரிக்கா ஒசாமா பின் லண்டன் ஒன்றரை மாசமா சண்டை போட்டு இருக்காங்க, யாராவது கண்டுறீங்களா? உலக புறம் வந்துடாது, அறிவு கிட்ட நாய.
0: அப்பா ஐயா, அதுக்கு என்ன என்னப்பா பண்ண சொல்ற?
1: அவங்க ரெண்டு பேரையும் நான் சமாதானப்படுத்தணும், உடனே நான் அங்க போனோம். அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போனோம் சொல்லு?
0: அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ் எல்லாம் போக முடியாதுப்பா.
1: அப்பவா வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போவோம், ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும்.
0: சைக்கிளுக்கு பெட்ரோலா?
1: என்ன சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், சிரிக்கிற? நீ
0: சிரிக்கிறனா? கடவுளே,
1: அந்த அட்ரஸா தெரியுமா உனக்கு? செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்ன பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு சொல்ல முடியுமா?
0: ஆஹா, செத்தாலும் நம்மள தோண்டி அட்ரஸ் கேப்பான் போல் இருக்கே. நான் என்ன ஜீவ தெய்வமே, திரும்பி டாடா.

0: அடாடாடா, இது என்ன கொரட்டையா? இது பைக்க உண்டு ஏரோப்ளேன் போற சவுண்ட்ல கேக்குது. அம்மா தங்க லட்சம் தங்கலட்சுமி, அம்மா தங்க என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா? என்ன பண்ற, ஒண்ணுமே புரியலையே.
1: குடிங்க தண்ணி தண்ணி.
0: ஓஹோ, அதாவது புருஷங்கார வெளியே போயிட்டு வந்தோடனே புடிச கயட்டணும் கோட்டை கயட்டணும் குடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையா இது?
1: ஆமா, நீங்க சொன்னால நான் சரியா செஞ்சிருந்தீங்க.
0: சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு.
1: ஹாரா? எங்க இருக்குது?
0: அங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கு.
1: இங்க
0: ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபுடியா இருக்குது, அதாவது ரொம்ப குடூரமா இருக்குது.
1: குடூரமா?
0: ஆமா,
1: ஒண்ணும் புரியல.
0: முரட்டு தனமா இருக்குங்கிற.
1: அது போக போக சரியா போகுங்க.
0: சரியா போகுமா? போனா சரி.
1: ஏங்க என்ன என்ன செய்யணுங்க?
0: சொல்றேன் என்ன செய்யணும்னு கேட்டீங்கல.
1: ஆமாங்க.
0: பிந்துவங்கி முன்னழுவாள் பத்தினி.
1: அப்படின்னா என்னங்க?
0: என்னன்னா புருஷனுக்கு வேணுங்கிற பறிவடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூங்கி முன்னால எழுந்திருக்கணும்.
1: ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சுக்கு முன்னால எப்படி எந்திரிக்க முடியும்?
0: ஒண்ணு கவலைப்பட வேணாம், எனக்கு முதுகுக்கு பின்னாலேயே தூங்கு, நான் திரும்பி முகத்தை காட்டுறேன், அப்புறமேல் நீ எழுந்திரிக்கல. ஐயோ, நான் என்ன சொல்ற, நீ என்ன கேக்குற? நான் தூங்குன பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும், முடியுமா?
1: ஆத்தாடி, இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல?
0: கஷ்டமா?
1: நீங்க பேயலாயிர நேரத்துல பென்சில புடிச்சிட்டு கிறுக்கிட்டு இருப்பீங்க, எப்ப படுக்கறீங்க எந்திரிக்கிறத எனக்கு தெரியாது.
0: என்ன செய்ய, உன் தூக்கம் அப்படி, அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காப்பி போட்டு குடிச்சிட்டு தமிழர்ல உனக்கும் காப்பி எடுத்துட்டு அம்மா எழுந்திருக்க வேண்டியதா இருக்குது.
1: இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு.
0: நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் திருப்பாக்கி இருக்கிறாங்க. என்ன பண்ண?
1: அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்கோம்.
0: செய்துக்கோமே.
1: முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க.
0: சரி,
1: என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க, நான் போய் காப்பிய காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன். எப்படி
0: இது? அதை விட சிங்கமா இருக்குது. இந்த பாரு தங்கம், உங்க வாசோட இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதன் இருக்கிறான், ஆள வந்தான், அவன் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? வைரமும் தங்கமும் போல இருக்கிறாங்க. அடாடாடா, இவங்கள்டவா தம்பதிகள், என்ன அடக்க கொடுக்கு, என்ன பதிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம்
1: ஒண்ணு நீங்க அரைக்க வேண்டாம். துவையல் தான்.
0: துவையலா?

0: மருதமலை
1: சார்,
0: இப்ப பேங்க் திருட்டு கேஸ்
1: சார்,
0: இன்னைக்கு 11 மணிக்குள்ள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும். ஜாக்கிரதை அழைச்சிட்டு போ. நான் பின்னாடி உட்கார வண்டி.
2: ஒரு நிமிஷம்.
1: என்ன ஆயிட்டயா
2: இன்ஸ்பெக்டர் சார்? ஒரு அக்யூஸ்ட என்னைய மாதிரி மேலதிகாரிய நம்பி அனுப்பாம நேத்து வந்த இம்பிட்டுக்காண்டு பையனை நம்பி அனுப்புறீங்களே, அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை?
0: யோ, நீ சொதுப்பிடுவியா? உனக்கு கோர்ட்டுக்கு ராசியே கிடையாதுயா? இவரே அழைச்சிட்டு போட்டியா?
3: அதெல்லாம் முடியாது. நான் ஏட்டையா கூட தான் போவேன்.
1: ஏய், என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் கூட தான் போற, இவர் கூட தான் போறேன்னு அனுப்பிடுகிற? யார் கூட போனாலும் நீ கோர்ட்டுக்கு தான் போவே.
2: ஷட் அப், நீ பேசப்படாது. ஒரு அக்யூஸ்டுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவன் என் கூட தான் வரவே நட முடிப்பான்.
0: யோ, உன் பேச்சு ஸ்ட்ராங்கயா, ஆனா உன் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கியா. இவரே அழைச்சிட்டு போட்டியா?
2: சார், உங்களுக்கு நம்பிக்கலன்னா அந்த பையனை வேணா என் கூட அனுப்பிங்க.
0: யோ, கூட போயிட்டு வாயா.
2: அது என்னப்பா விளையாட்டு, போட்டு மேலே போற.
1: ஏட்டை அழுகிறீங்க?
2: அழுகிறனா? நான் கடமையில கண் கலங்கினதாக சரித்திரமே கிடையாது. அதையும் மீறி கலங்கினா நான் கடமை தவறிட்டேன்னு அர்த்தம்.
1: அப்ப அழுது யாரு?
3: அழுது அவர் இல்லன்னா
1: ஏன் அழுகிற?
3: ஜெயிலுக்கு போனா என்ன பெத்த தாய பாக்க முடியுமோ முடியாதோ? அப்படியே பாத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு நினைச்சா அது இனிமே நடக்காது போலுகிறே.
1: அழாம பேசுறா.
2: ஹலோ, இப்ப அழுது அவ இல்ல. ஒரு உயர் அதிகாரிய மதிக்காம ஏத்து பேசுறியா ராஜா?
1: நான் என்ன
2: சொல்றேன்? பெத்த தாய பாக்க போறான், பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும். இவன் கண்ணீரால அவன் தாய் கால கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும் போது கையில விலங்க வச்சுட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விலங்க அவுத்துடு.
1: வேண்டா ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
2: ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: ஏட்டையா, நான் சொல்றது
2: ஷட் அப், யூ ஆர் ப்ளடி மவுத் அண்ட் ரிலீஸ் ஹிம் இமிடியட்லி.
1: போடாடி.
2: டேய், ஏ அழுகிற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதரா, தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப அதை என்னால தாங்க முடியாதரா. போ,
3: போயிட்டு வா.
2: கல்லஞ்சக்காரன் அவள நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே.
1: ஏட்டையா, கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, கூட்டு வாங்க போய் அவன.
2: தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதுல அவள சந்தோஷம் உனக்கு சர்வாதிக. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. நம்பி அனுப்பணே. சும்மாவே யூட்டன் போடுவான். நல்ல வேலை, நம்ம ஒரு பெரிய அதிகாரிங்கனால ஆப் ஆயிட்டான்.
1: அறிவிருக்கு பொறுக்கி புறம்போக்கு வயிற்று சொல்லதானே திக்கிற. படிக்காத முண்டோன் சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டே தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டுப்பிடிச்ச அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் நீ தாண்டா. இதுல தப்பு தப்பா என்ன
2: பேசாம
1: தப்பிச்சு போயிட்டா என்னடா பண்றது?
2: இப்ப நீ இன்ஸ்பெக்டர் போய் எவ்வளவு மேட்ச் பண்ணுமோ அவ்வளவு மேட்ச் பண்ணுப்பா. நான் எங்க இருந்தாலும் சோலாவா போய் தூக்கிட்டு வந்துடுறேன். என்ன நம்புப்பா?

0: வணக்கம். வெள்ள வெட்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க.
1: ஏண்டா வெள்ள வெட்டி சட்டைக்கு இப்படி ஒரு வணக்கமா?
2: வணக்கம்.
3: நமஸ்காரம்.
1: வணக்கமா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ண கட்டுது. இருக்கட்டும்பா. ஐயாடி ரொம்ப பளிச்சுன்னு இருக்க போட்டு இருக்க. ஆஹா, இங்கேயே இந்த மரியாதைன்னா நம்ம வேலுக்கிட்ட எவ்வளவு மரியாதை கிடைக்கும்.
4: பஸ் வந்துருச்சு.
5: இது வந்துட்டேனா?
4: சீக்கிரமாமா, நான் போய் பஸ்ஸை நிறுத்துறேன். யோ, பாத்து போயா?
6: பஸ்ஸை பாத்து தான் போறேன்.
4: ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்.
6: என்ன
1: மரியாதை?
6: என்ன
7: ராசா, நீ மழை ஒண்ணு வராதுப்பா. அப்படியே வந்தாலும் உன் தங்கச்சி ஒண்ணு கரைஞ்சிட மாட்டாப்பா. நல்ல விசில குடுப்பா.
6: ஆமா, பெரிய விசில்.
7: நீ தங்கச்சிங்கிற பேர்ல ரவுடிசமே பண்ற அடங்கு.
1: தங்கச்சி அனுப்புற வேகத்திலேயாடா என்ன இந்த மிதி மிதிச்ச.
4: தங்கச்சி பாத்து போமா, பாத்து போமா.
6: டேய் பழனி, எப்படா வந்த?
1: எப்ப வந்தயா? என்னைய பார்க்கவே இல்ல நீ. டேய், நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா, அதுதான்டா என்ன கொள்ளுது.
6: சரிடா பழனி, தங்கச்சி பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல என்ன நடந்துச்சுனே தெரியல. அவன் என்ன நடந்துச்சு?
1: நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் இங்க நடந்துச்சு.
6: ஓ, அதான் இந்த சேரா.
1: தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சுட்டு போறியே, எப்படி அது?
6: மிதிச்சனா?
1: மிதிச்ச நாவா? பத்து தடவை பாத்துப்போ பாத்துப்போன்னு உன் தங்கச்சி சொன்னையே, ஒரு தடவை என்னைய பாத்தியாரா? அது நாலாவது தடவை யாரோ ஒரு தங்கச்சி, யாரோ ஒரு அண்ணன அண்ணேன்னு கூப்பிடுறான். ஓ, அந்த தங்கச்சி இல்ல. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது.
4: சரி சரி, பிசினஸ் நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்புற வரைய பாரு. பார், அவளுக்கு 40 டீப் லைட் ஆச்சு வித்தாகணும்.
1: அப்படி என்னையும் சேர்த்து வித்துரு.
4: அண்ணே
1: பாப்பா,
4: சட்டை எங்கனே வாங்கினீங்க? ஏப்பா, டிசைன் சூப்பரா இருக்கு.
6: என்ன
1: பொறுக்க.

0: எவ்வளவு காத்த வாயில வச்சிருக்கான் ஐயாடி,
1: காலம் காத்தால தொந்தரவு கொடுக்கறதுக்குனே வந்திருக்காங்க.
2: வணக்கம் பாட்டி.
1: வணக்கம் சொல்லத்தான் பெல் அடிச்சியா?
2: போலாம். அதுல பாட்டி, நாங்க இந்த ரேடியோ டியூப்லைட் ஃபேன் அயன் பாக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கறோம். நீங்க முதல்ல அட்வான்ஸா 10 ரூபாய் கொடுத்தா போதும், மீதிய டெய்லி 1 ரூபாய் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம்.
1: அப்படியா? வாங்க வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க தம்பி.
2: உங்களுக்கு எந்த பொருள் வேணும் சொல்றீங்களா?
1: அது இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா டியூப் லைட், இங்க பாத்தீங்களா டிவி, இது அயன் பாக்ஸ், எல்லாமே எங்க வீட்டுல இருக்கு. நீங்க கிளம்புங்க.
2: பாட்டி, இத நீங்க வாசல்லே சொல்லிருக்கலாமே.
1: இத நீங்க நம்பணும் இல்ல, அடிக்கடி வந்து இப்படி சொல்ல கொடுக்க கூடாதுல்ல, அதனால உங்களை உள்ள கூட்டு உட்காரச்சே. கிளம்புங்க.
3: சரியான இடக்கு போல திரும்ப திரும்ப இருக்கு, பா வேலை வரத்துக்கு போலாம்.
4: இது என்னது
5: ரேடியா
4: பாடுமா?
5: சுச்சி போட்டா பாடும்.
6: செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி.
4: இது பேர் பாட்டா? இது
5: பாட்டா? யோக்கிய பயணம் யாருக்கு சேட்டையை காட்டுற? பாவம் கிரண்ட கால வெட்ட.

0: வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான
1: வேலை. ஹலோ டாக்டர், கார் பிரேக் டவுனா? நான் வேணா ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணுமா?
0: நோ நோ, ஐ அம் நாட் எ டாக்டர், ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ. நீங்க போங்க.
1: ஓகே. என்ன வக்கீல் சார்?
0: எஸ்
1: வண்டி ரிப்பேரா? நான் வேணா கோர்ட்ல டிராப் பண்ணுமா?
0: நோ நோ, நான் வக்கீல் இல்ல, நான் ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். நீங்க போங்க.
1: ஓகே.
0: சரியா. ஜாப்லெஸ் ஃபெல்லோஸ். சோ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்க்கு ஒரு தனி மரியாதை இருக்கு போல இருக்குது. தெரியாமலையா ஏவிஎம் சரவணன் சாரும் கே பாலச்சந்தர் சாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்லயே இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்ஸாலேயே நமக்கு வேலை கிடைக்க போறது உறுதி.
2: ஐயோ, இவர் மூஞ்சில சேத்த வாரி அடிச்சுட்டு எப்படி ஓடுறோம் பாரு.
0: என்ன பண்ணி வச்சிருக்க பாரு.
3: நீ
0: என்ன பீனா மோளா இல்ல அஞ்சு ஜார்ஜாடா? நம்ம ஸ்டேட்டுக்கு ஓடுற அத்லட்டா? உன் சட்டையை கழட்டுறான்
3: சார். வேணாம் சார், வீணா பிரச்சனை வந்துடும்.
0: பிரச்சனை தான் வந்துருச்சாடா உன் ரூபத்துல. இன்டர்வியூ போற நேரத்துல ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்ல சேர வாய் அடிச்சேடா. இனி எப்படா இன்டர்வியூ போவேன்? அதனால உன் சட்டையை கழட்டுறான்.
3: இந்த பிடிக்க சார், குடுறா.
2: சீட்டுக்கு ஒருத்தர் இப்படி தேவை நடந்தாதான் பப்ளிக் ஒழுங்கா நடக்கும்.
0: என்னடா இவ்வளவு கப்பு அடிக்குது?
4: ரூத்தர் சார் ஒண்ணு இல்ல, துவைச்சது.
0: கிளப்படா.
4: ஓகே,
5: நம்ம விக்கியோட ஸ்மெல் பண்ணிருக்கு சார்.
1: ஓகே, ஃபாலோ பண்ணுங்க.
0: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி குளிக்க விரும்புறேன். யார் விட்டு பாத்ரூம்ல தண்ணி வருதா?
2: சென்ட்ரல் ஜெயில்ல தண்ணி வரும்.
3: ஐயோ
5: சார், நேத்து என்ன சார் நாக்கடியில கொள்ளையடிச்சவன்
2: சார் வாட்ச்மேன் அடிச்சு போட்டு வந்திருக்கான். அவன் பத்து சேட்டன் கரெக்டா சொன்னான்
1: சார். ஏண்டா பப்ளிக்கோட மிங்கிள் ஆனா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா
6: சார்? யூ ஆர் ராங் சார். ஐ அம் an இன்னசென்ட் ஃபெல்லோ ஃப்ரம் எ ராயல் ஃபேமிலி சார். ஆக்சுவலி ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ சார். இது ஏன் சத்தியே கிடையாது சார். இங்க பாருங்க சார், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி இன்டு பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ
5: சார். ஆர் டூ நம்ம ஸ்டேஷன் சார்.
1: கரெக்ட், அங்க வந்து பேசிக்க
6: சார். உங்க நாய் என்ன தப்பா புடிச்சிருச்சு சார்?
1: எங்க விக்கி எப்போ யாரையும் தப்பா புடிச்சது இல்ல. இது வரைக்கும் 97 கேஸ் புடிச்சிருக்கு.
6: அப்ப ஒரு கேஸ் கூட நீங்க புடிக்கலையா? இதுக்கும் கை தட்டுறானுங்களே.

0: எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் கொடுக்க முடியுமா?
1: நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட் தானே? உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி தான் இருக்கு. பேங்க்குக்கு வரும்போது பேன் எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாம கேக்குறேன். காதுல ஸ்டட் போடுறீங்க, தலையில கலர் கலரா பேண்ட் போடுறீங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்றீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, பார்த்ததுக்கு ஹேண்ட் பேக் வேற. இதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? பேங்க்குக்கு வரும்போது பேனா மட்டும் எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? கோயிலுக்கு போனா சூட ஏத்த தீப்பட்டி எடுத்துட்டு வரது இல்ல? பஸ்ல ஏறினா சில்ட் எடுத்துட்டு வரது இல்ல? பக்கத்துல இருக்கிட்ட நெய் நெய்ன்னு வேண்டியது. கொஞ்சம் இருங்க, எழுதிட்டு தரேன். ஏங்க, அது எழுதும் போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும், ஊதிக்கங்க.
2: அது ஏச்சே, அவரே ஊதி ஊதி எழுதினாரு. You can use this. என் பேனா நல்லா எழுதும்.
0: Thank you.
2: Welcome.
1: என் பேனாங்க?
0: பேனாவா? ஓ, அது வெறும் ரீஃபில் தானே?
1: எனக்கு அதாங்க பேனா. எங்கங்க அது?
0: அது தீந்து போச்சுன தூர போட்டு.
1: தூர போட்டீங்களா? எப்படி நீங்க தூர போடலாம்? எங்க எழுதுறதுக்கு பேனா கொடுத்தா எனக்கு கேக்கம் தூர போட்டா என்ன அர்த்தம்?
0: ஐயோ, நான் அது முடிஞ்சு போன ரீஃபில் தூக்கி போட்டுட்டேன்.
1: எங்க முடிஞ்சு போச்சா முடியலையானு நீங்க டிசைட் பண்ண கூடாது. ஐயோ, அது ஊதி ஊதி இன்னொரு சலனை ஃபில்லப் பண்ணலாங்க. எனக்கு தெரியும், எனக்கு முதலே தெரியும். இந்த மாதிரி யூத்தா மாடர்னா லிப்ஸ்டிக்க போட்டு ஹேண்ட் பேக் தூக்கிட்டு வர கேஸ்ங்கள இப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் எங்கெங்க போட்டீங்க ரீஃபில்? எங்கன்னு போய் தேடுவேன்.
2: என்னாச்சே, எனி ப்ராப்ளம்?
0: அது பேனா மிஸ்ஸிங்.
2: பாப்பா, பேனா மிஸ்ஸிங்கா? எங்க போட்டீங்க?
1: போச்சு, என் பேனா போச்சு.
0: ஐயோ, நீங்க கத்தாதீங்க, நான் புது பேனா வாங்கி தரேன்.
1: எது புது பேனாவா? என்னங்க நீங்க, எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அதுக்காக யாரோ ரெண்டு பேர் கூட்டு வந்து இத உங்களுக்கு அப்பா அம்மா ஏத்துக்க முடியுமா?
0: ஐயோ, இதுக்கு போய் எதுக்குங்க சென்டிமெண்ட்?
1: சென்டிமெண்ட் தாங்க ரீஃபில், எனக்கு ரீஃபில் வேணும்.
0: ஐயோ ராமா, தெரியாம ரீஃபில் வாங்கி தொலைச்சிட்டேன்.
2: பாப்பா, பாப்பா, இதோ உன் பேனாவா?
0: Thank you.
2: It's okay. It's okay.
1: டே டே, கிளம்பு.
2: It's okay.
0: இந்தாங்க ரீஃபில்.
1: இது இத பாருங்க, ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா அது திருப்பி கொடுத்துடணும். இப்போ இந்த ரீஃபில் வந்து முடிஞ்சு போன ரீஃபில் தான். இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணும். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம்.
0: சூப்பர் கேரக்டர் இருக்கானே இவன்.
3: இந்தன் குரல் கேட்டு

0: தீமா தீமா தீமா தீமா தீமா தீமா.
1: என்னடா
2: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
1: இது முச்சுதான் ஒரு வேலை.
2: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
1: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
2: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
1: வைப் தானே
2: ரைட்டு.

0: யஜமானே, யஜமானே.
1: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
0: சௌக்கியமா இருக்கேன். இந்த உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
1: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
0: ஆமா.
1: எனக்கா?
0: உனக்கு தான்.
1: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. ஐ வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. ஐ வேணு.
2: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியல.
1: பண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
2: உனக்கு தெரியுதா
3: யாருன்னு? ஏய் பிச்சுமணி,
1: மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை
2: வரத இங்கிலீஷ் சொல்லிட்டாரு. சரி சரி, பயப்படாத நீ.
1: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
4: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா
1: பண்ணுவ? பெரிய வேலை ஆற்றால் ஒரு சுண்டலுக்கும் பொங்கலுக்கு தானே வேலை வாங்கினீங்க.
2: சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்?
1: திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர், கவர்மெண்ட் ஜாப்.
4: இது நல்ல விஷயம் தானே?
1: நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
4: என்ன இது, கொஞ்சம் ஓவரா தோணல?
1: எது எது
4: பிச்சு, வாய தரடா.
1: என்னது?
4: சக்கரை.
1: இந்த சக்கரை குடுக்கறது, அல்வா குடுக்கறதுலாம் ஒன்னி திருநாவுக்கரசு வச்சுக்கணும். ஏன் வச்சுக்க கூடாது? என்னடி லுக்கு விடுற? என்ன லுக்கு விடுற? கோயில மணி அடிக்கிறப்ப பயிரஞ்சன் சொல்லி கிண்டல் பண்றது, இப்ப நல்ல மாப்பிள்ள மிஸ் ஆயிட்டானேன்னு வவுறு எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் பயிரஞ்சனுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். போ யாய் வேணும்.
4: அது விடுங்கண்ணா, ஊக்கி போட்டு போற. அது பொறுக்கிண்டு
1: ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றா இருந்தா www.pichu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. எல்லா வட்டிய எல்லா எடு எடு எடு அக்கிரகாரத்தை வாய்ப்பு.

வீச்சு மயக்கி என் மனச கெடுத்த சிறுச்சி கனவை தடுத்து நிறுத்தி அவ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி.

0: அல்வா வைத்ததுக்கு பத்தியா?
1: இனிமே நீங்க லேட்டா வந்து அல்வாவோட தான் வரணும்.
0: நல்ல வேலை இந்த பொட்டுனா அந்த தவுள்காரன் கண்ணில் படல. இல்ல என்ன மத்தளத்துக்கு வாரு பிடிச்சாமல பிடிச்சிருப்பான். கொஞ்சம் தள்ளி உட்காரு. சாப்பிடு சாப்பிடுமா? சும்மா சாப்பிடு. உன் பள்ளி தொண்டையில இந்த அல்வா போறது பல பலன்னு தெரியுதே. எத்தனை பேர்த்த பழகிருக்க? எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? நான் கொடுப்பேன். எப்படி இருக்கு?
2: உங்கள மாதிரியே இருக்குது.
0: இருக்கணுமே. ஏன்னா இது 100 வருஷத்து அல்வா.
1: ஐயா அவ்வளவு பழசா?
0: கடை பழசு. இது நேத்து போட்டது.
3: என்னப்பா நேத்து போட்டது? டேய்
0: யாராவ? ஐயோ அண்ணனா.
3: பின்ன உனக்கு நான் தம்பியா? என்ன தனியா உட்காந்து ரெண்டு பேரு?
0: இது அல்வானே.
3: அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது. அதையா இதுக்கு வாங்கி கொடுத்த?
0: கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன்.
3: நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா?
0: அண்ணன் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. எங்க அம்மா சாகும் போது அல்வா கட்டுச்சு. நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு. அதனால நான் எந்த தாய் குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன்.
3: அது உம்மா மாதிரி வயசு உள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா. இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறியே, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது.
1: ஐயா என்னங்க இது? போய் போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும்? சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க.
3: அப்படியாம்மா?
0: அண்ணே எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி.
3: அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பாத்திக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஓடி போயிரு, ஓடி போயிரு. நீயும்
1: அல்வா சாப்பிடுறீங்களா?
3: எனக்கே அல்வாவா? ஓடு.

0: அதாவது ரொம்ப நேரமா நீங்க வாய தவளை திறக்கிற மாதிரி திறக்கிறீங்களே தவிர பேச மாட்டேங்கிறீங்க. வாய மூடுங்க, பேசுங்க. இல்ல பேசுறதுக்காக வாய திறக்கலாம்.
1: டாக்டர், ஒரே இல்லூஷனா இருக்கு.
0: இல்லூஷனா?
1: இல்லூஷனா ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல.
0: புரியலையே.
1: அதாவது இந்த போன் இருக்கா?
0: இருக்க
1: இருக்க இது இருக்கு ஆனா இல்ல. இப்ப இல்லையா? ஆனா இருக்கு.
0: ஓ, அப்ப இருக்கு.
1: இருக்கு இருக்கு. சில நேரம் இருக்கதே வேற மாதிரி இருக்கு.
0: அது நோக்கியா இப்ப நிறைய மார்க்கெட்ல மாடல் விட்டுருக்காளோ இல்லையோ?
1: நான் மாடல் பத்தி சொல்ல, மனுஷால் பத்தி சொல்லிட்டு இருக்கேன்.
0: புரியலையே.
1: புரியலையா? புரியும்படியா சொல்லுமா?
0: புரியும்படி சொன்னாதான் புரியும்.
1: ஓகே, அப்ப புரியும்படியாவே சொல்றேன். அதாவது டாக்டர், உலகத்துல எல்லாரும் லவ்ல விழுந்த மாதிரி நானும் ஒரு தர காதல் வாய்ப்பட்டேன்.
0: அது ஒண்ணும் தப்பில்லையே.
1: பேர் மது.
0: அது ஒரு பிரச்சனை, மாத்திட்டுலாம் பேர.
1: அது ப்ராப்ளம் இல்ல. அதாவது நானும் அவளும் ரொம்ப
0: கொஞ்சம் விட்டுடு, மூச்சடைக்க போறது
1: இல்ல, அவ்வளவு நெருக்கம்னு சொல்றேன்.
0: சரி சரி சரி.
1: அதீத அன்பே எங்களுக்கு பிரச்சனையா பிரிஞ்சிட்டோம். அவட்ட சொன்னேன், இந்த பார் மது, அதாவது அப்படி எப்படி, அதாவது அப்படி எப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்காத அப்படின்னு சொன்னேன். எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம். அவ அப்படி எப்படி நடந்துட்டா, இப்படி இப்படி நடந்துட்டா, தப்பு இல்லையா?
0: இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு?
1: மாங்கு மாங்கு லவ் பண்றேன்ல, மாங்கு மாங்கு லவ் பண்ணும் போது லவ் பண்றேன். அப்படி எப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்காத, இப்படி இப்படி நடந்துக்க, இப்படி இப்படி நடந்துக்க அப்படின்னு சொன்ன பேச்செல்லாம் கேட்டவன் வாழ்ந்திருந்தா ஏன் இப்படி நடக்க போகுது?
0: டப்பா, நீ இப்படி எல்லாம் பேசுறது நல்லா இல்ல. அப்படி எப்படி இருக்கிறதுனாலதான் அப்படி இருக்கா, இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறதுனால தான் இப்படி இருக்க, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், அப்புறம் இப்படி இருக்க மாட்டா, இப்படிதான் இருப்போம்.
1: இப்படி இருந்தா எப்படி?
0: இப்படி இருந்தா பொம்மனாடிகளுக்கு நல்லா இருக்காது.
1: நல்லா இருக்காது. நீ என்ன சொன்ன? யூ மீன் தி வேர்ல்ட் மீன் சொன்னியா? இந்த உலகமே எனக்கு நீ தான் சொன்னியா? அப்படி எப்படி பெருசா பேசிட்டு, இப்படி இப்படி பெருசா பேசிட்டு, இப்படி இப்படி சிறுசா நடந்துட்டு, எப்படி இப்படி இப்படி சிறுசா நடந்துட்டு, எப்படி?
0: ஏய் டப்பா, நீ ரெண்டு பெரிய அப்படி ரெண்டு சின்ன அப்படி பேசிருக்க. ஃபர்ஸ்ட் இப்ப அந்த பெரிய அப்படிக்கு வா. ஃபர்ஸ்ட் அப்படி
1: அப்படி இருக்குல்ல,
0: அதென்ன
1: ரெஸ்டாரண்ட்.
0: ஓகே, இதென்ன செகண்ட் அப்படி?
1: எனக்கு தெரியாம போன்ல பேசுறேன்.
0: வாட் அபௌட் தி சின்ன அப்படி? சின்ன அப்படி
1: சாஸ் தொடக்கி விட்டது.
0: நெக்ஸ்ட் அப்படி
1: விட்டு போயிட்டது.
0: ஐயோ மடையா மடையா, முதல்ல நீ இதெல்லாம் தெளிவா, இப்படித்தான் இருப்பான், திடீர்னு பாதியில வந்து இப்படிதான் இருக்கக்கூடாது, இப்படிதான் இப்படிதான் எப்படி இருப்பா, அப்படி எல்லாம் இருக்க முடியாது.
1: ஓ, முதல்ல சொல்லியிருந்தா அப்படி எப்படி இருந்திருப்பியா?
0: அப்படி எப்படிதான் இருந்திருப்பா?
1: கம்
0: ஏன்
1: கம் கம் கம் கம் கம்
0: இங்க நிக்கணுமா
1: மது? இனிமே இப்படி இப்படி நடந்துக்க, அப்படி இப்படி நடந்துக்கன்னு முதல்ல சொல்லிட்டா, அப்படி இப்படி நடந்துக்குவியா?
0: கரெக்ட், வெரி சிம்பிள். ஐயோ, ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெளிவா இருக்க.
1: தேங்க்யூ, I'm sorry.
0: ஓட பாவி.
1: டாக்டர், இப்ப புரிஞ்சுதா என் பிரச்சனை?
0: ஐயோ, ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு. நீ முதல்ல இருந்தே அப்படி எப்படி பேசிட்டு இருக்கோம் தெரியும், இப்படி இப்படி ஏதோ நடக்க போகுதுன்னு. அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. எப்படிப்பட்ட ஆள்ரா நீ?
1: நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல, நான் நல்ல பையன். எனக்கு என்ன இருக்கு இல்ல, இருக்கிறது வேற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு.
0: ஐயோ, அதுக்கு தீர்வு இங்க கிடைக்காது. ஏதாவது ஆம்பளை டாக்டர் பேசார்.
1: டாக்டர்,
0: அங்கேயும் அப்படியே திரும்பி அப்படியே போயிடு. அப்படி அப்படியே திரும்பாத. ஐயோ, காலையில அப்படி எப்படி பேசும்போது எனக்கு தெரியும் இன்னைக்கு இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு. எப்படி எல்லாம் நடந்து போச்சு, இப்படிப்பட்ட ஆளுங்க இருப்பாங்களா? ஐயோ.

என்ன பாத்ரூம் போறா?

0: என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்கா காரி வெளியே வர்றா?
1: என்ன
0: இப்ப உள்ள உன் தங்கச்சியில போனா?
1: அதான் அக்கா நான் வந்துட்டேன்.
0: உள்ள போனது உன் தங்கச்சி தானே?
1: ஆனா வெளியே வந்தது அக்கா தானே?
0: சாரிமா, கண் பீசல கண்ணு பீஸ் ஆயிடுச்சு. யூ கோ.
1: ஓகே.
0: அது எப்படி கன்ஃபியூஷன் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா. அப்ப தங்கச்சி என்னடா இது? அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்திரம்ல? சங்கட்டமா இருக்காது? தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரம் போல் இருக்கு.
2: தெரியாமப்பா
0: அவ கவுண்டரா மாறினா செட்டியாரா மாறினா நமக்கு என்ன? காதலுக்கு ஜாதி மதமே கிடையாது.
2: இல்லடா, அவ கவுண்டர் மாறிட்டாடா.
0: என்ன கவுண்டர்? ஓ, மணி ஆர்டர் கவுண்டர் மாறிட்டாளா? அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப மணி ஆர்டர் அனுப்பிட வேண்டியதான். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க?
2: ஒரு ரூபாய் 25 காசு வச்சிருக்கேன்.
0: 1.5 ரூபாயா?
3: எந்த ஊரு?
4: பழனி.
3: இங்க எங்க வந்தீரு?
4: மணி ஆர்டர் அனுப்ப.
2: மணி ஆர்டர்?
0: தெரிஞ்ச மாதிரி கண்ணெடுத்து கேட்கிறாடி, பேசாம இருறா.
3: பெருசு மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா?
2: ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க.
4: உன் ஃப்ரெண்ட் கரெக்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல?
3: ரசீது என்ன? ரசீது போடுற பொண்ணோடய வருவான்
4: தம்பி. பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம் எனக்கே காது குத்தணும் நினைச்ச, இங்க பாரு
0: என்ன ஆள காணா எஸ்கேப்போ.
3: பெருசு, நான் போய் ஒரு டீ
4: அடிச்சிருந்தேன்.
3: உட்கார. எங்க அப்படியே போனாலும் 500 தானே? போனா போது. போ
4: போனா போகுது. 500 ரூபாயா?
3: ஆமா.
4: இது என்ன?
3: இது கூட தெரியல. மண்டை மண்டை
4: நடுச்சி எங்க இருக்கு?
3: கொஞ்சம் பேக்.
4: இதா
3: கரெக்ட். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ?
4: போனா போகுது உச்சி மண்டை தானே.

0: வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன்.
1: விளையாடுறீங்களா?
0: உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு.
1: உங்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது?
0: அந்த விஷயத்த கேக்குறியா? வா சொல்றேன், உட்கார். நல்லா உட்கார். அடே, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நாம் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்போம். வேண்டாம், நீ செஞ்சு பாரு. அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா.
1: சொன்னீங்க அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன்.
2: சைக்கிள்
3: அண்ணே,
1: இவங்க வரல
2: என்ன மாட்டி விடுவாங்க.

பக்கம் வந்து

0: பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடலுங்கற, சப்பான் மரம்ங்கற, என்ன விளையாடுறியா?
1: அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த எல்லாம் கொண்டுமே காட்ட மாட்டேன்ற மச்சான்.
0: ஏன்டா காட்ட மாட்டேங்கிற?
2: என்ன சொன்ன உனக்கு? வந்தனிக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும், கவுனு மாட்டணும் சொன்னையா. இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தரமா ட்ரெஸ் பண்ண காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன்.
0: யார பார்த்து காட்டு மராட்டின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிர? ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா?
2: இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பாரு. கண்ட்ரி பட்டிக்காடு பட்டிக்காடு.
0: யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். பாடி
3: எம் பல்ல எடுத்துருவிய? ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்ற.

0: இப்ப எதுக்காக நீங்க வர சொன்னேன்?
1: நம்ம மேட்ல உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த உரியடி விளையாட்டுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்க அப்பா மனசுல இடம் பிடிச்சலாம். ஏன்னா அவர் தான் எங்க சீஃப் கெஸ்ட்.
0: அப்ப நான் வரேன்.
1: ஐயோ இருங்க, நம்ம காதல்ல ஒண்ணு சேர்த்து இதான் கடைசி வழி. போடுங்க, ஆடுங்க.
0: சாரி சிஸ்டர், தெரியாம கம்பு பட்டு.
1: இங்க அடிங்க, அடிங்க, அங்க போய் அடிங்க.
0: அந்த பாண்டா வா, இப்ப ஊத்துங்கடா.
2: பக்கோடா கேக்குறான்.

0: ஏம்பா ஒரு ஓட்டர் சைக்கிள் வராரு, இவர உங்க பாஸ்?
1: ஆமா ஐயா, இவர் தான் எங்க பாஸ். எங்க பாஸ் எவ்வளவு விவரமான ஆளுன்னு இப்ப பாரு.
0: ஏ அடங்கொய்யா பிரதர், இது உங்களுக்கே ஓவரா தெரியல. இந்த சைக்கிள் சும்மா நிறுத்தினா கூட எவனும் திருட மாட்டான். இதுக்கு இத்தனை பூட்டு அவசியம் தானா?
2: எடுத்துங்களானா? காரணம் இல்லாம நாம எதுவும் செய்யறது இல்லைங்க. இப்போ கோயிலுக்கு நல்லவங்க அதிகமா வருவாங்க, கோர்ட்டுக்கு கெட்டவங்க அதிகமா வருவாங்க இல்லீங்களாண்ணா?
0: அது தெரிஞ்ச விஷயம் தானே பிரதர்.
2: டீ சாப்பிட வந்தீங்களா?
0: ஆமா.
2: எல்ல வந்தீங்க?
0: சைக்கிள்ல.
2: சைக்கிளுங்க
0: இத இங்க. ஐயோ ஏன் சைக்கிள் காணமே, ஐயோ ஏன் சைக்கிள் காணமே, ஐயோ எவனே ஆட்டோ போட்டா போல இருக்கே.
2: தட் இஸ் பகவதி.
1: குட் மார்னிங் பா.
2: இதுதான் கடைக்கு வர லட்சணமாட? லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்?
1: சரி நாளைக்கு சீக்கிரம் வந்து குட் மார்னிங்
2: சொல்றேன். இந்த கடையோட டீ மாஸ்டர் நீ கொஞ்சமா பொறுப்பு இருக்கவனா? எதுக்குடா லேட்டா வந்த?
1: இல்ல பகவதி, பஸ்ல ஒரு பிரச்சனைப்பா, அதான் லேட் ஆயிருச்சு.
2: பஸ்ல பிரச்சனைன்னா என்ன மாதிரி சைக்கிள் வாங்கிக்கடா.
1: எது ஒண்ணு மாதிரி சைக்கிள்? இதெல்லாம் ஒரு சைக்கிளாடா, இதெல்லாம் ஒரு சைக்கிளா? பாத்தியா, ஒரு சத்தத்துக்கு தாங்க மாட்டேங்குது ஒரு சைக்கிள். இந்த லட்சத்துல இதுக்கு 41 பூட்டு வேற. சைக்கிள் விலை விட பூட்டு விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சைக்கிள் நடு ரோட்ல போட்டு எங்க டாச்சு போ?
2: எங்க போறது?
1: ஃபாரின் போ.
2: டாக்லெஸ் வர்க் மோர்.
1: டீ கடையில திடீர்னு மோர்லாம் விற்க முடியாது. பாபா மாதிரியே இன்னும் ஒரு முத்திரை வச்சிருக்காயா? ஆ உன்ன அப்பப்ப காட்டி அம்மா.

0: குமாரசாமி அக்கா பையன் இன்னொருத்தர் வந்திருக்காருமா.
1: குமாரசாமி அக்கா பையனா? சரி வர சொல்லு.
2: குமாரசாமி அக்கா பையன், இது அவரோட பொண்ணு.
1: என்னப்பா இது, குமாரசாமியோட அக்கா பையன்னு சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்காரு, இப்ப நீ வேற வந்திருக்க.
2: ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்கானா?
1: ஐயோ, இவருதான் அவர் அக்கா பையன், அவரு பொண்ணு.
2: ஆமாமா, நான் தான் உண்மையான அக்கா பையன்.
1: என்ன ஒரே குழப்பமா இருக்கு செட்டியா?
2: என் பேர் மாரசாமி செட்டியார்.
1: ஒண்ணு இல்லப்பா.
2: என்ன
1: செட்டியார், இது குமாரசாமியோட அக்கா பையன்னு சொல்லி நீங்க வந்து இங்க இருக்கீங்க, இப்ப இந்த ஆள் இப்படி சொல்றாரு?
2: எது, இவன் எங்க மாமாவுடைய அக்கா பையனா? இவன் சுத்த பிராடுமா? எங்க மாமா கூப்பிடுங்க, நேரத்தை வச்சு விசாரிப்போம்.
1: மாமா இங்க எங்கயா இருக்காரு? பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர இங்க விட்டுட்டு ஊருக்குள்ள போயிருக்காரு.
2: என்னது, எங்க அக்காவுக்கு உடம்பு சரியா? ஏமா, அந்த அம்மா ஒரு வண்டி சாணி அள்ளி புடிச்சிட்டு ஆட்டு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குமா.
1: என்னப்பா குழப்பறீங்க, என்ன செட்டியார் இது?
3: ஒரு நிமிஷம் போறங்கம்மா, இப்போ வந்துடுறேன்.
2: பாத்தீங்களா, பாத்தீங்களா, பயந்து ஓடற பாருங்க.
3: அம்மா, எங்க மாமா பேசுறாரு.
1: குமாரசாமி.
2: எங்க மாமா? மாமா மாமா.
1: ஆமா, உங்க மாமா தான் பேசுறேன். ஹலோ சொல்லுங்க, நான் தான். ஆமா. ஆ, ஓஹோ, அப்படியா? சரி சரி சரி.
2: எதுக்காக
3: என்ன பண்ணுறேன்
2: விடாம நான் யூஸ் பண்ணேன். அப்புறம் பங்காளி, இது யாரு தெரியுமா? நம்ம மாமா பொண்ணு அழகி. ஏன் உனக்கு
1: எனக்கு கொஞ்ச நாள் இருந்து சுத்தி பார்க்க.
2: வேற ஊருக்கு போதே.

0: நீதா சேர்மனா?
1: எஸ்.
0: உன் மனசு என்னடா நினைச்சிட்டு
1: இருக்க? டா மீ.
0: ஆமாண்டா.
1: டபுள் டா.
0: ஆமாண்டா டால் டா.
1: கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் ஓகே.
0: உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு.
1: யூ மீன் வேஸ்ட்லேண்ட் டூ மச் த்ரீ மச்
0: செருப்பு பிஞ்சிடும்.
1: ஓ காட்.
0: அப்படிதான் நான் பேசுவேன்.
1: Stop me! No, no, no, bad, bad! No, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, வெல்கம். நீ கொடுத்த கரிச்சி பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சுருதி இஸ் வெரி ஹாப்பி.
2: கங்க்ராட்ஸ்.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. சி வான் டெல் சம்திங். இதெல்லாம் நீ அங்க வச்சுக்க. ஓகே
3: ஒரு நிமிஷம் இருங்க. சம்திங் பர்சனல் டா ப்ளீஸ். அவன் அமிச்சிட்டேன். ஐ அம் தேவா.
0: யூ ராஸ்கல்.
1: அதே கெட்ட வார்த்தை. பாரபட்சம் பார்க்காம திட்டான். இந்த நேரத்தில் உன் காது கிழிஞ்சிருந்தா. யச்சுஷ்மி.
3: எஸ்
1: வாட் ஷீ இஸ் டெல்லிங்.
3: அவ லவ் சொன்னா.
1: வை பிளாட். சாம் பிளாட்.

0: உள்ள இருக்கிற ஆளுங்களை வெளியே விட்டுட்டு இந்த நாலு பேரையும் உள்ள போட்டு
1: எஃப்ஐஆர் போட்டாச்சு. லெட்ஜர் நோட்லயும் ஃபைல் ஆயிடுச்சு. மாத்த முடியாதுங்கய்யா.
0: கை மாத்துறத கரெக்டா மாத்தனா கட்டமே மாறுது. சட்டம் மாறாத
1: மாத்த முடியாதுங்கய்யா.
0: மாத்தணும்.
2: அப்புறம்
0: போய் அப்படி உட்கார்.
3: அடி உங்க சண்டே மண்டே டூஸ்டே வெனஸ்டே அடா பேசிக்கிட்டு இருக்க
4: முடியும். சொல்லுங்கல்ல போய் உட்காருங்க. போ வந்துச்சு கரவலைய கட்டல.
3: கரவலைய கடிக்கிறீங்களா?
0: நான் சொல்றத கேட்டா சாயந்தரம் ஜீப்ல வீட்டுக்கு போவேன். இல்ல நான் மார்ச்சுரி வேண்ட தான் வீட்டுக்கு போவேன். நான் மோசமான முள்ள மாதிரி.
2: முள்ள மாதிரி சார், முள்ள மாதிரி சார். அந்த நோட்புக் சடக்கம் கொடுத்தீங்கன்னா படக்கம் கையில போட்டு வடக்கம் கிளம்பிடுறேன்.
0: யாரா முள்ள மாதிரி?
5: உங்க பேர் முள்ள மாதிரி இல்லையா?
4: எங்க மாமா பேர் முள்ள மாதிரி இல்ல. சொல்லிட்டேன்
2: அவங்க பேரு மொள்ள மாதிரி இல்லையாடா. வா வா வா வா வா. டைம் ஆயிட்டே இருக்கடா. நாள் தட்டு தட்டிட்டு கழுத்து போட்டு போயிடலாம்.
3: ஏற்கனவே தட்டு நிறுத்தி கழுத்து போட வந்திருக்கோம்.
2: ஓகே.
0: மாத்துவியா இல்லையா? ஏற்கனவே நான் மண்டை சுடுக்காரன்.
2: மண்டை சுடு சார், மண்டை சுடு சார். அந்த நோட்புக் சடக்கம் கொடுத்துக்கனா படக்கம் கழுத்து போட்டு படக்கம் கழுப்பிடும்.
0: யாரை பார்த்து மண்டை சுடுங்கற?
2: அவர் பேர் மண்டை சுடு கிடையாதாடா.
3: அப்படியா?
4: சொல்லினாங்கற மாமா டென்ஷன் பண்ணிக்கிறீங்க.
3: அடி உங்க கோச்சு உக்கு பறந்த கோச்சு.
2: ஏய் உட்கார வாடா.
3: குடிச்சு பாக்கெட்ல போடுங்கறே.
0: கோளாறு பண்ணாத. நான் கோக்கு மாக்கானவன்.
2: குளிக்கு
3: போட்ட சீட்டு மாதிரி ஆயிடுச்சு. இதுல நம்ம நோட்டு எப்படி தேடுறது?
2: நேரையிலே ரெண்டு பேரு நாலு கை. என்ன பண்றது? இந்த அள்ள கைகள் தேடுறதுக்கு வாடகை எடுத்துக்கலாமா?
6: பிளீஸ் வாடகைக்கா. நாங்களா உங்ககிட்ட கூலி வாங்கிட்டு நாங்க போய் நோட்டை தேடுவோம் நினைச்சியா?
2: ஐயோ, நான் உனக்கு காசுதான் கொடுக்க போறது. யாருக்கா நான் சொன்னது?

0: ஆத்திரமே இந்த தீவு சொர்க்க உரியாய்களும் போல இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் இல்லை. நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை

0: நல்லா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாரம் தாண்டா போடணும். இன்னாரா சொல்லிக்கிட்டு இருக்க தாளமா போடுற,
1: சொன்னத கேட்டுத்தான் தாளம் போடுற.
0: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
0: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
1: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பாத்து பேசுறது நினைப்பிக்குதா?
1: தெரு வச்ச ஆத்தாவ மறப்பானா?
0: பம்பு பண்ணுனே பொண்ணு
1: புடுவேன். நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
1: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா பூடு மாட்டி. நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
2: போவாதே
1: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: நிறுத்திட்டீங்க. ஏங்க, நான் படிச்ச ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும், அதுவும் கோயம்புத்தூருக்கே கலெக்டர் ஆகணும்னு கனவு காணது ஒரு தப்புங்களாங்க. படிப்பு நான் ஏன் வீக் ஆனேன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களால யோசிக்கவே முடியாதுங்க. ஏன்னா என்னோட லைஃப் ட்ராஜடி அவ்வளவு பெரிய ட்ராஜடி. பிரியா, நீங்க மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு, எனக்காவது கிச்சனுக்கு போய் சமைச்சிருக்கீங்களா? வேண்டாம், கிச்சன் எப்படி இருக்குன்னு அதை பாத்துருக்கீங்களா? நாங்களும் அப்படி இல்லை. சின்ன வயசுல எங்க அம்மா தவறிட்டாங்க. 5 வயசுங்க, 5 வயசுல இருந்து எங்க அப்பா மணிக்கு நான் தான் சமைச்சு போட்டு தெரியுமா? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் எழுதுற அந்த கையால டெய்லி காலைல எங்க அப்பனுக்கு டீ போட்டு கொடுத்து சாப்பாடு செஞ்சு புளிக்கோளம் வச்சு அவசரமா ஸ்கூலுக்கு போய் அரைங்குறையமா படிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நைட் சமைச்சு போட்டு எங்க அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாமான்கள் எல்லாம் கழுவி வச்சு சமை கட்டு விட்டு வெளியே போகும்போது 10:11 ஆயிடும். அதுக்கப்புறம் நான் தூங்க வேணாமா? நான் எங்க படிக்கிறது? இந்த மணிக்கு சமைச்சு போட்டு என் கலெக்டர் கனவு என் வீட்டு அடுப்புங்கரையில கருகி போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும்? ஈஸியா அடுத்தவங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பீங்க. உங்களுக்கு பொழுது போறதுக்கு என்ன மாதிரி ஒரு எழுச்சி வாங்க வேணும், அவ்வளவுதானுங்க. சரிங்க, நல்லா சரிங்க. நான் அழுதாத உங்களுக்கு சிரிப்பு வரும்னா நான் வேணா டெய்லி 1 ஹவர் உங்க ரூமுக்கே வந்து கலெக்டர் ஆக முடியலன்ற சோகத்தை சொல்லி அழுதுட்டு போறேன். நல்லா மனசு விட்டு ரெண்டு பேரும் சிரிங்க. ஏ புட்டி, நீ சிரி.
1: நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க?
2: ஒண்ணு இல்லப்பா, உடனே கலெக்டர் ஆக விடாம உங்க அப்பைய உடனே அடுப்படியிலேயே போட்டு வாழ்க்கையே கருக்கிட்டாரு. அழுதுகிட்டு இருக்க, கவலைப்படாத பூபதி. நீ என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கலெக்டர் ஆயிருது.
1: நான் கலெக்டர் ஆகிறனும் இல்லையோ, நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா. கேன கிறுக்கா, போய் வேலையை போற. லூசு
2: லூசா, இவனுக்கு ஆட்டம் அழுதுக்கிறது லூசு போற. நம்ம வீக்னஸ் வீணாவில் போச்சு.

0: என்னப்பா என்னாச்சு?
1: மாத்தா வேற சொல்லி ஊரைய பத்திட்டு
2: இருந்தா. யாராவது கிட்டத்துல வந்தீங்க, நடக்கிறதே வேறடா, என்ன ஓட விடுங்கடா, கிட்டத்துல வராதீங்கடா, ஒரே குத்தா குத்தி விட்டா இப்படா.

0: ஆறு மாசமா மழை இல்ல, சகார பாலைவனமா இருந்த இடத்த சக்குன்னு ஒரு ஊத்து குத்துற தண்ணி வந்துருச்சே. ஆத்தா
1: ஆத்தா, உன் மகிமையே மகிமை ஆத்தா, ஊத்த இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டியா ஆத்தா?
2: ஆத்தா படையப்பா, படம் பார்க்க வந்தது நீயே, உண்டியல்ல வந்து விழுந்தது நீயே, இன்னைக்கு ஊத்து தண்ணிய காட்டுறது நீயே, எங்க நிரந்தர ஆத்தாவும் நீயே.
3: என்ன மறுபடியும் ஆத்தா ஆக்கிட்டாங்களே, என்னமோ ஆத்தா தண்ணி உருவத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டா, கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டுவோம்.

0: வரேன்னு சொல்லுனா
1: இப்படி வச்சு சுட்டேனா உன்ன கொண்டு போய் வச்சு நான் சுட்டுகிட்டு இருக்கணும். இப்படி திருப்பி வச்சு சுடணும். பாரு உன் கண்ணுல இப்ப என்ன தெரியுது?
0: ஒரு மரத்தோட தூர் தெரியுது.
1: தூர் தெரியுதா?
2: ஆண்டவனே என்ன மன்னிச்சிரு, இந்த ஏழை விவசாயிக்கு இதை விட்டா வர வழியே தெரியல.
1: எங்க தூர பார்த்து சுடு.
3: என்னது
1: மரம் கத்துது?
0: பக்கத்துல ஒரு பயல் எடுக்கிறீங்க சொல்ல மறந்துட்டு பேராண்டி.
1: இதுக்கு நீ திருப்பி வச்சே சுட்டுக்கலாம். வா போய் என்னாச்சு
2: பாப்பா. சுட்டதுனே தெரியலையே.
1: நல்ல வேளை அவன் கைத்துல சுட்டு அவனை காப்பாத்தினேன்.
2: ஏன் தம்பி என்ன காப்பாத்தினீங்க?
0: அட நம்ம ஆறுமுகம் ஏன்டா நாடுக்கு நிக்கிற?
2: சோறு இல்லாம தான்.
1: சோறு இல்லையா? ஊருக்கே சோறு போடுற விவசாயி நீ, உனக்கே சோறு இல்லையா? என்னைய சொல்ற?
2: வானம் பார்த்த பூமி மழை இல்ல, கிணத்துலயும் தண்ணி இல்ல, தண்ணி தரேன்னு சொன்னவங்களும் குடுக்கல, இலவச மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க.
1: கார் விலையை குறைச்சிருக்காங்களே.
2: நாங்க என்ன கார்ல போயா உழவு ஓட்ட முடியும்?
1: திங்க் பண்ண வச்சிட்டானே. ஓகே நான் ஒன்னு சொல்றேன், நீ பூச்சி மருந்துக்கு அலையிற இலை தழை சாணம் இதையெல்லாம் உரமா போடலாமே.
2: இலை தலையெல்லாம் இப்ப எங்க கண்ணுக்கு தெரியுது? மாடு கூட புள்ள கிள்ள தின்னா தானே சாணி போடும்.
1: இன்று ஒரு தகவலையே சொல்லாம் போல இருக்கே, அவ்வளவு மேட்டர் வச்சிருக்கானே. ஓகே நான் ஒரு வீட்டுக்கே வரேன், நீ தண்ணி அடிப்பியா?
0: அதெல்லாம் ஒரு பாத்துல சாரா அடிப்பியா?
1: அது எவ்வளவு விலையாகுது?
0: அது 40 ரூபாய் ஆகுது.
1: அந்த விலை உனக்கு எப்படி தெரியும்?
0: அது போக வேண்டிய ஒக்கமா இருக்கு.
1: சரி பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கம் எல்லாம்
0: அதெல்லாம் ஊதி தள்ளுவேன்.
1: அது எவ்வளவு ஆகுது?
0: ஒரு பாக்கெட் 25 ரூபாய் ஆகுது.
1: பாட்டி
0: ஏவா இந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது பேராண்டி, முறைக்கிறேன் பாரு.
1: ஓ விவசாயிகளே வாங்க வாங்க, நம்ம ஆர்வம் கதையை கேட்டீங்களா? இவ்வளவு வறுமையிலையும் தான் கையில கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச காசை கொண்டு குடும்பத்துக்கு கொடுக்காம தான் ஒருத்தனுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 65 ரூபாய் 75 ரூபாய் செலவு பண்றான். இதுல சீட்டாட்டம் வேற, அப்புறம் குடும்ப குட்டிகளையெல்லாம் அனாதையா விட்டுப்ட்டு தான் மட்டும் தூக்கல நாண்டுக்கிட்டு சாவேங்கிறான். இது எந்த விதத்துல நியாயம்? உங்க பிரச்சனை தான் என்ன? அதை எப்பாவது யார்கிட்டயாவது நீங்க சொல்லிருக்கீங்களா?
2: ஏழை சொல்லு அம்பளம் ஏறுமாயா?
1: அப்பாவிகளே உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியல ஐயா. இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே. 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது. நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்துருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகள் எல்லாம் தேசியமயமாயிருக்குய்யா. ஆனா நீங்க தான் குரல் கொடுக்க மாட்டீங்களே. ஏன்னா நீங்கள்லாம் ஜாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் மொழிகளாலையும் அரசியல் கட்சிகளாலையும் பிரிஞ்சு கிடக்கிறீங்களா? இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 விவசாயிகள் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்தா போதும். சிறுசேமிப்புல பணத்தை போடலாம், மழை நீரை சேகரிக்கலாம், வறண்டு கிடக்கிற ஏரிகளையும் குளங்களையும் நீங்களே தூர் எடுக்கலாம். அதை விட்டுட்டு மழை வரலன்னா அரசாங்கம் என்னையா பண்ணும்? உங்ககிட்ட பேசி பேசியே ஏன் தொண்டை தண்ணி வத்தி போயிருச்சு. குடியாத
4: கொஞ்ச நேரம் காத்தோட்டமா ஒதுங்கலான்னு பார்த்தா உன் தொல்லை தாங்க முடியலடா
1: மிஸ்டர் நாத்தப்பன்.
4: இப்பதான்டா கரெக்டா சொன்னேன்.
1: அப்ப அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிக்க.
4: ஆமா அப்பனுக்கு அரண்மனை கட்டி கொடுத்துருக்க, நான் செட்டில் ஆயிடுறேன் போட்ட.
2: தம்பி நீங்க பேசி எங்க கண்ணை திறந்து வச்சீங்க. இனிமே நாங்க ஒத்துமையா இருந்து முன்னேறி காட்டுவோம். ஆனா அதை பாக்குறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்களே.
1: என்னடா சொல்ற?
2: தூக்கு மாட்டி சாகிறதா விஷம் குடிச்சு சாகிறதான குழப்பத்துல ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சேன். விஷம் கசக்குமேன்னு அதுல கலரா கலந்து வச்சேன், அதை குடிச்சிட்டீங்களே தம்பி.
1: ஆஸ்பத்திரி எந்த பக்கம் போறோம் தெரியலையா?
2: வடக்கால போறதா தெக்கால போறதா?
1: என்ன மேக்கால அனுப்பிடாதீங்கடா. அந்த தலைவர் வாழ்க போஸ்டரை கிளிகிடா.
0: தலைவர் போஸ்டர் கிளிகிடா?
1: சும்மா கிளிமுக்கா கடுகு நீ கிளிடா.
5: அப்படிதான் மருத்துவமனைக்கு
1: செல்லும் வழி.
5: அடடா ஆஸ்பத்திரி இந்த பக்கம் போகணும் போல் இருக்கு.
1: ஆமாடா அந்த பக்கம் போனா சூழ்நாடு வரும்டா. முக்கியமான இடத்து மேலாம் போஸ்டரை ஒட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவீங்களா?

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதா மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

மப்பல் அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டாக் மியூசிக்.

0: வணக்கங்க. ஓகேமா?
1: வெளியில போனா காக்கா கொத்திருக்கும்.
0: பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது, போற வழியில அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன்.
2: நல்ல வேலை பண்ணீங்க, கண் கட்டி தெய்வமாச்சே, நினைச்சதெல்லாம் கை கூடும்.
0: எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கையை தான் நான் இருந்திருக்கேன்.
1: முத்தியா தம்பியா, எப்போ வந்தீங்க? சௌக்கியமா?
0: நல்ல சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா?
3: எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க.
0: ஆமா, ஊர்ல இல்லையா, கடல் சாத்தி இருக்கு.
1: அத எப்படி நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும்.
2: தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்தி இருக்கு. கதவு திறந்து கிடந்தாதான் கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது.
0: நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்?
1: இல்ல தம்பி, ஒரு பத்து காசு சில்லையா இருக்குமா?
0: சிவகுழந்து, வெளியூர் சாட்ட போய் காசு கேக்குறீங்க, உனக்கு வெக்கமா இல்ல?
1: நீ சும்மா இருியா? தம்பி பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா அடடா, அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி?
0: ஆமா ஆமா, இந்தாங்க. இங்க பாத்தீங்களா, அம்மா கேட்ட பேராது அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி விடுறத.
1: காதலு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான்.
0: ஏனே இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது?
1: இந்த வண்டி
0: அட பொழப்பா கேட்டனே.
1: அது ஏன் தம்பி கேக்குறீங்க?

0: நான் ஒரு பாட்டை விட்டுட்டு அதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
1: சரி, நல்லா தெரியுமா வரேன்.

0: மஞ்சு அத்தை, உன் மாமாவோட பிடிவாதம் இருக்கே.
1: இங்கே பார், கையிலே பிடித்த பிராமி.
0: ஐயோ, எவ்வளவு பெரிய மீன்!
1: ஓ, நீ இங்கதான் இருக்கியா? அக்கா, இந்த மீன் என்ன பண்ற? நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவ அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வரத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கம கம கம கம கம கமம்னு சமைச்சு மண்டைய மாமனுக்கும் வாழைய மருமனுக்கும் நடு துண்டும் தம்பிக்கும் தனியா பொறிச்சு குடுக்கற. எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பிண்ட. இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குன்றத பாக்க போறேன்.
0: அத்தை, நான் மீன் குழம்பு வைக்கிறேன்.
1: வந்துடுறேன்.
0: எங்கடா போற?
1: மீனை வாங்கின வயிற்ற குடுத்துட்டு பக்கத்துல என் தலைவர் எம்ஜிஆர் படம் போட்டு பாத்து கால வரந்தாயி.
0: டேய், என்ன சித்தப்பா, நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன்.
1: நீ நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி?
2: நான் கேரண்டிடா, அவ சமைக்கும் போது நான் கூட தானே இருக்கேன்.
1: நம்பலாமா?
2: நம்பலாம்.
1: சரிட்டா, வச்சு கொடுத்தா.
2: நீ வாங்கிக்கோ.
1: அக்கா, போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா.
2: ஓ, 5 நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும்?
1: சரி, கூட ஒரு 5 நிமிஷம் சென்று வர்றேன். அப்பா, மீனை பச்சையா பார்க்கும் போதே நாக்கு துடியா துடிக்குதே.
2: டேய், ஏண்டா பூனை கருவாடு கலையிற மாதிரி அலையிற? போடா போடா. சரியான அலைஞ்சா.

0: 吗？
1: முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல.
2: ஏன் பெருமைச்சுடுற?
1: கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல.
2: அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளா அது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே.
1: கேட்டா மட்டும் குடுத்து போடுவியாக்கு?
2: கேட்டா மட்டும் குடுத்துருவியான்? கேக்குற.
3: ஏண்டா, எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வர குடுக்க சொன்னாங்களா?
2: சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு.
3: என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்?
2: அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும்.
3: வைத்தியர் என்ன பாக்க மாட்டாரா?
2: அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா.
3: அந்த வேற நான் பாக்க கூடாதா?
2: பொண்டாட்டிக்கு
1: வைத்தியம் பலிக்காதீங்க.

0: ஹாஸ்டல் யார் கோலம் போட்டது? யார் கோலம் போட்டதுன்னு
1: கேக்குறானே சார்.
0: வாங்க வாங்கிக்கிறா.
1: எஸ் சார். சாரி சார்.
0: வாசல் எது கோலம் போட்ட?
1: வெறும் வாசலா இருந்தா லட்சுமி கடாட்சமா இருக்காதான், அதனால்தான் சார்.
0: இது ஆபீஸா இல்ல பஜனை மடமா? எல்லாருக்கும் போலீஸ் பயம் வரும், பக்தி வரக்கூடாது, புரிஞ்சுதா?
1: சாரி சார்.
0: ஒரு யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் பண்ண வேலையாது. இனி யாரா இருந்தா உங்க சென்டிமெண்ட்ல வீட்டோட வச்சுக்கோங்க, டிபார்ட்மெண்ட் வச்சுக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இனி மர வாசல் பண்ணதெல்லாம் விட்டு போய் கிளீன் பண்ணு.
2: என்னம்மா விஜயலட்சுமி, துப்பாக்கி பிடிக்கிற கையில தொடப்ப கட்டையை பிடிச்சிட்டு சோகமா வர்ற சார் ரொம்ப திட்டாரோ?
1: ஆமா சார், ரொம்ப கஷ்டப்பட்டு கோலம் போட்டார் சார். பாராட்ட வேணாம், அட்லீஸ்ட் திட்டமே இருக்கலாம்ல. அத்தனை பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணார் சார்.
2: அவர் சொல்ற நியாயம் இருக்குல்ல? உன்னைய பார்த்தா மகளிர் போலீஸ் மாதிரியா இருக்கு, மாரிய தாக்குளுக்கு கூழு ஊத்துற பொம்பளை மாதிரியா இருக்கு.
1: என்ன சார், நீங்களும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்க?
2: கிண்டல் பண்ணாம நெத்தில இருக்கு தேனாம்பட்ட சிக்னல் மாதிரி இத்தனை போட்டு.
1: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை,
2: அதுக்காண்டி இப்படியா? ஒரு பெண் போலீஸ்ங்கிறவ, ஒரு கிரண்பெடி ஐபிஎஸ், ஒரு திலகவதி ஐபிஎஸ், ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி அப்படி அப்படி அப்படி கிரிப்பா இருக்கவனா?
1: என்ன
2: மாதிரி நெஞ்சில வீர வேணும், நாங்கெல்லாம் கோடு போட்டா ரோடே போடுவோம், தெரியுமா? ஓகே போ.
1: Excuse me, can I come in?
2: ஆமா, டெட் பாடி எந்திரிச்சிருந்து எஸ் கம்மிங் சொல்ல போகுது, போப்பல உள்ள.